0: 8:05 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது மணித்தாளத்துக்கு வந்திருக்கின்றோம். நம்ம உரிமை நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எஸ்எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்எஃப்எம் தமிழ், யூடியூபில் எஸ்எஃப்எம் 102.7. எஸ்எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 மற்றும் எஸ்எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
1: அதே மாதிரி காலநிலை என்ன மாதிரி இருக்கு வெளியில அப்படின்னா, தற்போது வெப்பநிலை 13°C இருக்கின்றது. அதே வழியில் எரிபொருளின் விலை நள்ளிரவில் 3% குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது.
0: சரி, நாங்கள் இரண்டாவது மணித்தாளத்துக்கு வந்திருக்கின்றோம். அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லும் பொழுது என்ன செய்யும் என்றால், அள்ளித்தந்த பூமி போர் நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்க இன்றும் காத்திருக்கின்றோம். இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. வழக்கமாகவே நாங்கள் ஒரு நாட்டின் வளத்தையோ இல்லாவிட்டால் ஒரு பொருள் வந்து எந்த நாட்டில் ஃபேமஸாக இருக்குது என்ன மாதிரி எல்லாம், உற்பத்தி எங்கே அதிகமாக இருக்கிறது, இப்படித்தான் நாங்கள் ஒரு கேள்வி எடுத்து வருவோம். இன்றும் ஒரு மிகவும் பிரபல்யமான அநேகமான வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பற்றிய ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கின்றோம்.
1: ஆமாம், அது என்ன பொருள் அப்படின்னா தேன். இயற்கையான தேன் ஹனி உற்பத்தியில் ஏற்றுமதியிலும் உற்பத்தியிலும் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு இது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு ஆப்ஷன்ஸ் தருவீங்களா அப்படின்னா கட்டாயம் இல்ல, ஆப்ஷன்ஸ் தர மாட்டோம். அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, எங்களுக்கு கொடுத்த கோட்டா அவ்வளவுதான், கேள்வி மட்டும் தான் கேட்போம். இதுக்கான பதிலை நீங்களே தேடி கண்டுபிடிச்சு எங்கள்கிட்ட வந்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
0: இயற்கையான தேன் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி. அழையுங்கள் 416-554-4040.

0: சிட்டுவேஷன் சாங் போட்டு நாங்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். தேன் பற்றி பேசுவதால தேன் தேன் தேன் நாங்க பாட்டும் போட்டிருக்கிறோம். ஒருவேளை கேள்வி மறந்துட்டீங்கன்னு சொன்னா இதுதான் கேள்வின்னு
1: ஞாபகப்படுத்துறது.
0: எனவே அந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையான தேன் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய அள்ளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சிக்கான கேள்வி.
1: அந்த வகையில் உங்களுடைய நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் கதைக்கிறீங்க? குமார். எப்படி இருக்கீங்க குமார்?
0: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம் குமார். சொல்லுங்க என்ன பதில்? சரி சரி,
1: பார்க்கலாம். நன்றி
0: நன்றி குமார், நன்றி. இணைந்து கொண்டமைக்கு அடுத்த நேரிடம் செல்லலாம்.
1: இணைந்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: ஆர்ஜி.
0: ஆர்ஜி, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சோமா இருக்கோம். நீங்க இதுவரும்?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சரி, நீங்க என்ன பதில் நினைக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கோம் பத்மநாதன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகம், நல்ல சுகம். என்ன பொறுத்தவரை பார்க்க போனால்
0: நாங்கள்
1: நலமா இருக்கிறோம். தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கிறோம். தேனியா வரதா?
1: வாரா வாரா, நாங்க வியாபாரம் மாதிரி இருக்கிறோம்.
0: சரி சொல்லுங்க, இந்த வியாபாரத்துல என்ன பதில கண்டுபிடிச்சிருக்கீங்க? நன்றி தேவகுமார், இணைந்து கொண்டமைக்கு. நீங்களும் அழைக்கலாம்
1: 4165544040. இந்த பொழுதில் மோர்கேஜ் 24 இருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
6: அனைத்து மோர்கேஜ் மற்றும் ரீஃபைனான்ஸ் சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைக்கு நாடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள மோர்கேஜ் 24 நிறுவனம். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்படி $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பிசினஸ் ஸ்டார்டிங் லோனை $75,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்று தருகிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512. செகண்ட் மோர்கேஜினை சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுக்கொள்ளலாம். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுக்கொள்ளக்கூடியும். ஆகவே மோர்கேஜ் ஊடாக அனைத்து விவரங்களை பெற்றுக்கலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு தனது சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோர்கேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோர்கேஜினை பெற்று ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ், குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜிலே நீங்கள் ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலேயும் குறிப்பாக நயாகரா ஃபால்ஸ், லண்டன், ஒன்டாரியோ, ஒட்டவா போன்ற இடங்களில் உங்களுக்கு பெற்று தருகிறார்கள். ஆகவே இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம். 416-821-4512. உங்களுக்கு அதிக கடன் பிரச்சனை இருக்கின்ற பொழுது நீங்கள் ஹோம் எக்விட்டி லோனை பெற்று கடன்களை கட்ட முடியும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் மோர்கேஜினை நீங்கள் பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் எக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமல் ரினுவல் ஃபீ இல்லாமல் பெற்று இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோர்கேஜினை நீங்கள் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை பீ லெண்டர் சூடாகவும் பெற்று தருகிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். ஆகவே உங்களுடைய மோர்கேஜ் சம்பந்தமாக சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது நீங்க நாடலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். மிசிசாக்கா எஸ்கே ஒன் மோலுக்கு முன்பாகவும் டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டிலும் ஸ்காப்ரோவில் மாக்கமன் மில்லர் சந்திப்பு கரையில் அமைந்திருக்கிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். 416-821-4512. 416-821-4512.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. சரோஜ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462.
6: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM.

0: 8:26 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பாட்டை கேட்கக்குள்ள சாணா என்ன ஞாபகம் வருது?
1: என்ன ஞாபகம் வருது
0: இந்த என்னது தங்கம் விக்கிற விலைக்கு உண்மையாவே
1: தாழ்த்தான். 8:26
0: நாங்களும் அள்ளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சிக்கான பதில் சொல்லும் நேரமும் வந்தாச்சு. என்ன கேள்வி என்று சொல்லிவிட்டு பதிலையும் சொல்லிடலாம்.
1: இன்றைய நாள் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, இயற்கையான தேன் அதாவது ஹனி உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வி.
0: நேர்களும் இணைந்து பதில் சொல்லியிருந்தார்கள். என்ன பதில் என்று பார்த்தோம் என்று சொன்னால், சரியான பதிலாக சீனா தான் சரியான பதிலாக இருக்கின்றது.

0: வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும்
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ மற்றும் மிசிசாகா மாநகர சபை தேர்தல்களின் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இன்று இடம்பெறுகின்றன. டொரண்டோவில் காலை 10 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவுகள் மாலை 7 மணி வரையும், மிசிசாகாவில் காலை 9 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவுகள் மாலை 6 மணி வரையும் நடைபெற்றன. இம்மாதம் 26ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறுகிறது.
1: கனடிய ராணுவத்திற்கான நேரடி செலவுகள் 2035ஆம் ஆண்டுக்கு முன்னர் 163 பில்லியன் டாலர்களை தாண்டும் என பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. நோட்டோ இலக்கினை எட்டுவது மட்டுமின்றி ராணுவத்தில் உள்ள பல அறியப்படாத செலவுகள் கனடிய மத்திய அரசின்

0: கால நிதி நிலைமைகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அது கரிசனை வெளியிட்டுள்ளது.
1: தமிழ்நாட்டின் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்கள் இன்று நடைபெற்று முடிந்துள்ளன. மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சித்ததாக குற்றம் சாட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. தவேக, திமுக, அதிமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி நிலவியது. இந்நிலையில் மதுராந்தகத்தில் 85.97% வீதமும் தாராபுரத்தில் 80.31% வாக்குப்பதிவு இடம்பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
0: இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலீடாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் நீதியமைச்சரால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இப்புதிய சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பாரதூரமானதென தமிழரசுக் கட்சி சாடியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிக்கு விரோதமான அரசை செயற்படுவதாகவும் அது விசனம் வெளியிட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திரு எட்வர்ட்ஸ் ரில் மனுவல் பிள்ளை அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். முல்லைத்தீவை புறப்படமாகவும் யாழ் கொய்யா தோட்டத்தை பதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு எட்வர்ட்ஸ் ரில் மனுவல் பிள்ளை அவர்கள் 1/10/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை மனுவல் பிள்ளை, லில்லி டோரத்தி மனுவல் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற சுவாம் பிள்ளை ஜோசப் மரியம்மா ஜோசப் தம்பதிகளின் மருமகனும், மேரி திரேசா மனுவல் பிள்ளை தவம் ஆசிரியை ட்ரிசா டீச்சர் அவர்களின் அன்பு கணவரும், டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ மேரிலாண்ட் USA, டாக்டர் கலிஸ்டா தயாளினி ராஜகாரியர் தயா ஆகியோரின் அன்பு தந்தையும், பெலிசியா ரோஹினி ஆஞ்சலோ மற்றும் டக்ளஸ் ராஜகாரியர் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ரேமியஸ் மிதுனன் ஆஞ்சலோ, ஷிவோன் நயினி ஆஞ்சலோ, ஜூலியன் ஐவன் ஆஞ்சலோ, ஷரோன் நேரியா டக்ளஸ் ஆகியோரின் அன்பு தாத்தாவும், காலம் சென்ற ஹெலன் ரெஜினா பேதுரு பிள்ளை, லினி மார்ஷல், மேரி இமல்டா நோமா, அனட் பியட்ரிஸ், ஜெரால் பெர்னார்ட், ஸ்டான்லி, ஸ்வீத்தன் கலிஸ்டஸ், பேசி, லில்லி ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேதுரு பிள்ளை ஜோசஃபின், கந்தையா, ஸ்டீபன், மேரி மற்றும் மேரி ஜோசஃபின் கிரேஸ், லீனா ஆகியோரின் மைத்துனரும், மேரி மாலினி, நளினி, காலம் சென்றவர்களான ராபர்ட்சன் வேல்ஸ், வில்லியம் சார்ல்ஸ், ஆன் டோரத்தி, காலம் சென்றவர்களான மெரினோ ஆண்டனி, லில்லி பெனடேட் மற்றும் மேரி ஜேசின், பியோ மேரியோ ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும், ஜெஸ்ஸி மனோகரி, ராஜு, ரெஜினால்ட், லில்லி டோரத்தி, ஜோசஃபின் பாத்திமா, மெர்சி ஹீல்டா, கலிஸ்தெனிக்ஸ் மெர்வின், அடோல்சஸ் ஹென், சரோஜினி, சர்க்குருநாதன், சர்க்குணநாதன், லோஜா, காலம் சென்ற ராஜினி ஆகியோரின் அன்பு மாமனாரும், டோரத்தி, சனா, ரோசாரியோ தமயந்தி, கிறிஸ்டி லக்ஷ்மன், பிரிட்ஜ்மேன், டக்ளஸ், லோரியன், லோரிட்டா, பெர்டிசன், சென்சன், ஹெரால்ட், ஜஸ்டின், லான்சி ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் இலக்கம் 89/11 வூட்பேன் அவனியும் மாக்கத்தில் அமைந்துள்ள சாப்பர் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டு, 10 மணிக்கு மேஸ் இடம்பெற்று 11:30 7770 ஸ்ட்ரீல்ஸ் அவனியும் மாக்கத்தில் அமைந்துள்ள கிறிஸ்த கிங் கத்தோலிக் சிமெட்ரியில் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ ஜோ மகன், 4100937658588, 4100937658588, டக்ளஸ் ராஜகாரியர் மருமகன், 4164945054, 4169049954, டாக்டர் கலிஸ்டா ராஜகாரியர் தயாளினி மகள், 4162763812, 4162763812. அது திரு எட்வர்ட்ஸ் ரில் மனுவல் பிள்ளை அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: 8:37 ஈஸ்ட் FM வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: 8:41 மிஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த பொழுதில் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கேட்டறியப் போகிறோம்.
1: அனைத்து மோகேஜ் மற்றும் ரீஃபைனான்ஸ் விளக்கம் இலவச ஆலோசனைக்கு நாடுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக சேவை வழங்கிக் கொண்டிருக்கும் மோகேஜ் 24 நிறுவனம். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு 100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுக் கொள்ள முடியும். பிசினஸ் லைன் கிரெடிட் பற்றி நீங்க மேலடி விவரங்களை கூட நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். இதேபோல பிசினஸ் ஸ்டார்டிங் லோன், குறிப்பாக நீங்கள் ஒரு புதிதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது அதற்கான ஒரு லோனாக $75,000 வரை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத் தருகிறது மோகேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்க முடியும். இதேபோல நீங்கள் குறிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்க ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்க பெற்றுக் கொள்ள வேணும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏ தாண்டி குறிப்பாக வெளியே, அதாவது நீங்கள் நகரா ஃபால்ஸ் ஒன்று அறியும், லண்டன் ஒன்று அறி, ஒட்டவா போன்ற இடங்கள் குறைவாறான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்க பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மிக வேகமாக பெற்றுத் தருகிறது மோகேஜ் 24 நிறுவனம். 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்கலாம். இதுபோல நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை தொடர்ச்சியாக செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்கள் எல்லாம் ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக கொண்டு வந்து உங்களுக்கு பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளிலே சிறந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்று உங்களுக்கு மிக வசதியாக 1 பேமெண்டாக அடுத்த கடனுக்கும் 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகிறது மோகேஜ் 24 நிறுவனம். நேரடியாக அழைக்கலாம் 416-821-4512 ஊடாக நீங்க அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு அதிகமான கடன் பிரச்சனை இருக்கின்ற பொழுது நீங்கள் கோமி கிட்டு லோனை பெறுவதனூடாக அதற்கான தீர்வை செய்து கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் 5 லட்சம் வரை ஹோம் ஈக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொள்ள முடியும். ஆகவே இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். இதேபோல நீங்கள் ஒரு செகண்ட் மோர்கேஜினை சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுக் கொள்ளலாம். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் கூட 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே மோகேஜ் 24 நிறுவனம் ஊடாக அழைத்து இது பற்றிய முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு தனது சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது மோகேஜ் 24 நிறுவனம். மிஸ்ஸஸ் அக்கவலிஸ் கே ஒன் மோலுக்கு முன்பாகவும் டொரண்டோவில் யங் அண்ட் ஷெப்பர்ட், மிஸ் காப்ரோவில் மாக்கமன் மில்லர் சந்திப்பு கரைகள் அமைந்திருக்கிறது மோகேஜ் 24. 416-821-4512. 416-821-4512.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
6: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்கார்போரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நீட்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72, மார்க்கம் 905-471-4000.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

8:55 மேஸ்தஃபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். வெளியே தற்பொழுது காலநிலை 13 டிகிரி செல்சியஸ், உடல்நிலையும் 13 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 12 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 10 இருக்கப் போகின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் புதன்கிழமை காலை வேளையில் 14 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 12 நாளை காலை வேளையிலும் லேசான மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மற்றும் நாளைய மதிய பொழுது 21 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 23, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ், நாளை மதிய பொழுதும் 1 மில்லிமீட்டர் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றன. நாளை மாலை வேளை 17 டிகிரி செல்சியஸாகவும், இரவு பொழுதுகளில் 10 டிகிரி செல்சியஸாகவும் நாளைய தினம் காலநிலை இருக்கப் போகின்றது. வாகன பொருளின் விலையையும் பார்த்தோம் என்று சொன்னால், டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 முதல் 3% குறைவடைய இருக்கின்றது வாகன எரிபொருளின் விலை. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனையர்களுக்கும் நன்றிகளை கூறி, நாளைய தினமும் 7 to 9 வரை நம்ம உரிவின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, தற்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் சகானா லிங்கநாதனுடன் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: லைக் ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: Sigma is an action adventure film.
4: Appa, bayamar ba, solid ba.
3: Filled with a lot of new fresh elements.
5: Inga soodum bodhiyum oru coin oda rendu pakkam varu.
3: Like heist, treasure hunt.
6: Ainoru kodi.
7: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
2: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
2: சிக்மா
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
12: கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
13: நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP-க்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கும். வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
14: என்ன யோசினை?
15: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
14: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
16: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
17: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
18: 416-994-3861.
19: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
2: 102.7.

0: You're listening to East FM 102.7 CJRK.
1: Listen up, everybody.

0: பத்து நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 437-860-7002.
3: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸ் ஐ புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
0: தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

Dum chat dum chit chat chit.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777. MountGageSolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7
9: East FM.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.
7: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
8: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
7: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
8: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
9: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
10: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
11: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
10: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
12: 10% down udan commercial mortgage.
10: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
13: Commerce Ventures, 416-457-0651.
12: 416-457-0651. Some conditions may apply.
14: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
15: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
16: இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் East FM 102.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
2: 4162847000 Cash Point.
6: போதுமே fresh ஆ ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: East FM 102.7.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்பரோ. PPS குரூப் இங்க் .ca.
0: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர், 416-293-4141.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
3: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ், எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ், எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4168210462-416-2-4862-1-0-4-8-2-1-0-4-6-2. Some condition apply.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 பார்ட்ஸுடன் 5 முதல் 10 லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதாமாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 பார்ட்ஸுடனும் 5 லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: VJ Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் Vijaya Jewelry இன் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தியாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் VJProductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் EastFM 102.7.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் EastFM 102.7.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: சரோஜ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: மீர்ச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ,
6: Lakme Home Sync, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே Rental Multiplex ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு Rental Multiplex கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sync 416-788-2426. Property வலிவையும் Rental Income-ஐயும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 Project Slots மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள Free Upgrades அல்லது Cashback. Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal, bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656. 416-908-5656.
9: Like a production, Subhashkaran, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து, இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
10: Sigma is an action adventure film.
11: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
10: Filled with lot of new fresh elements.
12: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
10: Like heist, treasure hunt.
13: இன்னொரு கோடி.
14: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
9: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
15: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
9: சிக்மா,
16: the station with the best music.
17: It's East FM.
18: Feel the power. Feel the bass. 102.7 FM.

hey, hey, hey.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஒரே விடயம் பலரால் பல்வேறு விதமாக உணரப்படலாம், விளங்கிக் கொள்ளப்படலாம். அதனால் நாம் நினைக்கின்ற எல்லா விடயங்களும் நாம் நினைப்பது போல் எல்லோருக்கும் ஒன்றாக விளங்கும் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளைகளாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் எண்ண புரிதலை பொறுத்தது, அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது. நமது எண்ணங்கள் சரியாக இருந்தால் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம்.

அனைவரையும் காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2026 புதன்கிழமை 19 காலை இப்பொழுது வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். குபெக் மாகாண சட்டமன்ற தேர்தலில் பார்ட்டி கிபெக்கோ கட்சி 59 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளது. இதன் மூலம் திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் பால் சென்ட் பீரி பிளமோண்டன் தலைமையிலான பி கியூ கட்சி சிறுபான்மை அரசாங்கத்தை அமைக்கிறது. இது கனேடிய அரசியல் அரங்கில் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது? குபெக்கை கனடாவில் இருந்து பிரித்து தனியான ஒரு நாடாக மாற்றுகின்ற கோரிக்கையினை முன்வைத்து தொடர்ந்து பிரசாரங்களை முன்னெடுத்த கட்சிக்கு குபெக் வாழ் மக்கள் வாக்களித்து தமது அரசாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதன் பின்னணி எவ்வாறு இருக்கப் போகிறது? இது ஏற்கனவே குழம்பி போயிருக்கும் கனேடிய அரசியலில் எவ்வாறான திருப்பங்களை ஏற்படுத்தப் போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம். கனேடிய செய்திகளில் இது குறித்து நாம் விரிவாக ஆராயலாம். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷரந்தி ராஜபக்சே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது நடவடிக்கையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சிங்கப்பூருக்கு சென்றிருந்த அவர் நாடு திரும்பிய பின்னர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இவருடைய கைது மட்டுமின்றி இன்னும் பல கைதுகள் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றன. இவை குறித்து இலங்கை செய்திகளில் நாம் கவனம் செலுத்துகின்றோம். ரஷ்யாவின் சோச்சி துறைமுகத்திற்கு அருகாமையில் உள்ள கடல் பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான தகவல் வெளியாகியிருக்கிறது. உண்மையில் இது தாக்குதலா அல்லது விபத்தா, இது குறித்து விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சர்வதேச செய்திகளில் இந்த விடயம் குறித்து நாம் கவனம் செலுத்தலாம். இணைந்திருப்போம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஏழு மணி எட்டு நிமிடம்.
1: இது குட் மார்னிங் கனடா.
3: யாரது?
4: நான்தா.
3: நான்தானா?
4: நான்தா.
3: எங்க இருக்கீங்க?
4: எங்க
3: எங்க

7:13. கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். 15 வெப்பநிலை வெளியில் இருக்கிறது. 13 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாம் 21 வரையில் வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். பெரும்பாலும் சூரியோடு நிறைந்திருந்தாலும் சில இடங்களில் முயல் கூட்டமும் கலந்த நிலை காணப்படும். காலை வேளையில் லேசான மழை துருளுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியை இன்று நாம் எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமையை பொறுத்தவரையில் 18 பெரும்பாலும் சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் அதேபோன்ற இருக்கும், சூரியோளை நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை முயல் கூட்டம் கலந்திருக்கும், 20°C. ஞாயிற்றுக்கிழமை 19°C இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் 21°C, செவ்வாய் 11°C கூடுதல் வெப்பநிலை இருக்கப் போகிறது. புதன்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். வெள்ளிக்கிழமையும் நாம் அதே போன்ற நிலைமையை தொடர்ந்து சந்திக்கப் போகிறோம். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். குபெக் மாகாண சட்டமன்ற தேர்தலில் பார்ட்டி கியூபெக்கோ கட்சி 59 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளது. இதன் மூலம் திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் பால் சென் பேரி பிளமோண்டன் தலைமையிலான பியூகி கட்சி சிறுபான்மை அரசை அமைக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் சார்ல்ஸ் மிலார்ட் தலைமையிலான லிபரல் கட்சி 40 ஆசனங்களை வெற்றி கொண்டு முதன்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட உள்ளது. தொடர்ந்து 3வது தேர்தலாக PLQ கட்சி மாகாணத்தின் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினைவாத PQ கட்சி புதிய சிறுபான்மை அரசாங்கத்தை அமைக்கப் போவதாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த தேர்தல் களத்தில் கூட்டாட்சி கொள்கையுடைய PLQ கட்சியையும் அடைந்திருக்கும் இந்த வெற்றி சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய சமநிலை சக்தியாக பார்க்கப்படுகிறது. அவர்களால் முழுமையான பெரும்பான்மை பலத்தை பெற முடியாமல் போனதால் கொண்டுவரப்படவுள்ள புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை முழுமையாக நம்பியிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சட்டசபை கலைக்கப்பட்ட போது 19 சட்டமன்ற இடங்களை மட்டும் கொண்டு வரலாறு காணாத சரிவை சந்தித்திருந்த PLQ கட்சி இந்த தேர்தலில் தமது சட்டமன்ற இடங்களின் எண்ணிக்கையினை 2 மடங்கிற்கும் அதிகமாக உயர்த்தி வரலாற்று சாதனை ஏற்படுத்தியது. அதேபுறம் ஆளும் கட்சியாக தேர்தலை எதிர்கொண்ட கலீஷன் அவினியோ குபெக் கட்சி இந்த தேர்தலில் 1 ஆசனத்தை கூட வெற்றி பெற முடியாத கடும் தோல்வியினை சந்தித்தது. இது அந்த கட்சியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வரலாற்று பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் 19 ஆசனங்களையும் குபெக்கோ சொலிடார் 9 ஆசனங்களையும் வெற்றி கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குபெக் மாகாண சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கலீஷன் அவினியோ குபெக் கட்சி சந்தித்த தோல்வியினை அடுத்து கட்சியின் இடைக்கால தலைவரான கிறிஸ்டின் ஃபிரெஷர் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தேர்தலில் CAQ கட்சி சந்தித்த படுதோல்விக்கு முழு பொறுப்பேற்று கிறிஸ்டின் ஃபிரெஷர் தனது கட்சி தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகளுக்கான முழு பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்வதாக கூறிய அவர் பதவியிலிருந்து விலகும் முடிவினை செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அறிவித்தார். புதிய முதல்வர் முறைப்படி பதவியேற்கும் வரை தான் மாகாணத்தின் தற்காலிக முதல்வராக நீடிக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் பிரங்கோஷ் லெகோனின் பதவி விலகலுக்கு பின் கட்சியினை வழிநடத்தி வந்த கிறிஸ்டின் ஃபிரெஷர் எடுத்துள்ள இந்த திடீர் பதவி விலகல் குபெக் கட்சி வட்டாரங்களில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் பார்ட்டி குபெக்கோ கட்சி புதிய சிறுபான்மை அரசாங்கத்தை தோற்றுவிக்கும் வகையில் வெற்றியினை பதிவு செய்தது. அதே நேரம் சார்ல்ஸ் மிலியார்ட் தலைமையிலான லிபரல் கட்சி 40 ஆசனங்களை வெற்றி கொண்டு பலமிக்க எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. ஆளும் கட்சியாக 79 ஆசனங்களோடு இந்த தேர்தலை எதிர்கொண்ட கலீஷன் அவினியோ குபெக் இந்த தேர்தலில் எந்த 1 ஆசனத்தையும் வெற்றி பெற தவறிய நிலையில் அதன் தலைவர் கிறிஸ்டின் ஃபிரெஷர் பதவி விலகிறார். குபெக் மாகாணத்தின் கடந்த 8 ஆண்டுகளாக நீடித்து வந்த CAQ கட்சியின் ஆட்சி இந்த தேர்தல் தோல்வியின் மூலம் அதிகாரப்பூர்வமாக முடிவிற்கு கொண்டு வரப்பட்டது. CAQ கட்சி 8 ஆண்டுகாலம் தொடர்ந்தும் ஆட்சியில் இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. CAQ கட்சி அதன் நிறுவனரான பிராங்கோயிஸ் லெகோல் தலைமையில் 2018 முதல் தடவையாக ஆட்சியை அமைத்தது. இதன் மூலம் குபெக் மாகாணத்தின் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த இருகட்சி அரசியல் போக்கை உடைத்தறிந்து மொழி உரிமைகள் மதச்சார்பின்மை கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து பிராங்கோயிஸ் லெகோல் ஆட்சியினை வழிநடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ட்ரூடோ நகர முதல்வர் பதவிக்கான தேர்தலில் இருந்து முன்னாள் அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் விலகுவதாக அறிவித்துள்ளார். தமது தேர்தல் பிரசார தலைமையகத்தில் அவசரமாக நடத்திய செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது செவ்வாய்க்கிழமை அவர் இந்த முடிவினை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் செவ்வாய்க்காலை
ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இவருடைய இந்த திடீர் முடிவு தேர்தல் களத்தில் மிகப்பெரிய அரசியல் திருப்பங்கள் ஏற்படுத்தியது. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை உணர்ந்தே தேர்தலில் இருந்து விலகுவதாக முன்னாள் கன்சர்வேட்டிவ் அமைச்சரான கிறிஸ் அலெக்சாண்டர் குறிப்பிட்டுள்ளார். செவ்வாய்க்கிழமை காலை வெளியான பிரத்யேக நனோஸ் ரிசர்ச் கருத்து கணிப்பு புள்ளி விவரங்கள் இவரை பெரும் பின்னடிவிற்கு தள்ளியிருந்தது. இதில் தீர்மானிக்கப்பட்ட வாக்காளர்கள் மத்தியில் தற்போதைய நகர் முதல்வர் ஆல்வியா சோ 52.4% ஆதரவோடும் பிரட்ஃபோர்ட் 42.6% ஆதரவோடும் முன்னிலையில் இருக்க கிறிஸ் அலெக்சாண்டர் 4% ஆதரவை மட்டுமே பெற்று மூன்றாவது இடத்தில் மிகவும் பின்தங்கியிருந்தார். முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் ஆரம்பிக்க உள்ள தருணத்தில் ட்ரம்ப் வாக்காளர்கள் இறுதிவரை களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகுதியான வேட்பாளருக்கு தங்களது வாக்கீடு செலுத்த ஏதுவாக தான் போட்டியில் இருந்து விலகும் இந்த கடினமான யதார்த்தமான முடிவு எடுத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் பேசிய கிறிஸ் அலெக்சாண்டர் தெரிவித்தார். இருந்தாலும் களத்தில் எஞ்சியுள்ள பிரதான வேட்பாளர்கள் ஒலிவியா சோ மற்றும் பிரட்ஃபோர்ட் ஆகிய இருவரில் இவருக்கும் தான் ஆதரவளிக்க போவதில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். தமது கொள்கைகளோடு எந்த ஒரு வேட்பாளரும் முழுமையாக ஒத்துப்போகவில்லை என்பதே இதற்கு காரணம் என கிறிஸ் அலெக்சாண்டர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். கிறிஸ் அலெக்சாண்டர் தற்போது தமது பிரசாரத்தை முழக்கிக் கொண்டாலும் அக்டோபர் 26 நடைபெறும் இறுதி வாக்குப்பதிவு சீட்டுகளில் அவருடைய பெயர் தொடர்ந்தும் அச்சடிக்கப்பட்டு நீடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரோண்டோ மற்றும் மிசிசாகா நகரசபைகளுக்கான தேர்தலின் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் நேற்று காலை ஆரம்பித்தன. நேற்று காலை 10 முதல் இந்த அதிகாரப்பூர்வ முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் ஒன்றரிய மாகாணத்தின் அனைத்து நகராட்சிகளிலும் முன்கூட்டிய வாக்குப்பதிவு ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ நகராட்சி விதிகளின்படி ஒவ்வொரு நகரமும் தமக்கான முன்கூட்டிய வாக்களிப்பின் தேதிகளையும் முறைகளையும் தாமே தீர்மானிக்கின்றன. அக்டோபர் 26 நடைபெறவுள்ள பொதுவான நகரசபைகளுக்கான தேர்தல் தினத்திற்கு முன்பாக இந்த வாக்குப்பதிவுகள் ஒவ்வொரு தேதிகளில் ஒவ்வொரு வழிமுறைகளில் நடத்தப்படுகின்றன. லண்டன் போன்ற சில நகராட்சிகளில் அக்டோபர் 1 முன்கூட்டிய வாக்களிப்பு ஆரம்பித்தது. பிராம்டன் வோன் போன்ற பகுதிகளில் இந்த வார இறுதியில் முன்கூட்டிய வாக்களிப்புகள் ஆரம்பிக்கின்றன. ஏஜாக்ஸ் பிக்கரிங் போன்ற நகரசபைகளில் அக்டோபர் 10 விட்பியில் அக்டோபர் 22 முன்கூட்டிய வாக்களிப்புகள் ஆரம்பமாகும். மாக்கம் ரிச்மண்ட் ஹில் போன்ற பகுதிகளில் இந்த மாத நடுப்பகுதியில் முன்கூட்டிய வாக்களிப்புகள் ஆரம்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20 நிமிடம்

0: நேரம் 7:25. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: காட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள். 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட் அல்லது கேஷ்பேக். License builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இலங்கை செய்திகள். கச்சத்தீவு தொடர்பான 1974 மற்றும் 1976 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத்திறக்கும் எந்த ஒரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் சிறந்த ராஜதந்திர உறவுகள் தொடர்வதாக இந்திய சட்ட அதிபர் வெங்கடரமணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்திய கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியாவின் நிலைப்பாட்டை இலங்கை ஏற்றுக்கொள்ளுமாறு பலபந்தப்படுத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட

தெரிவித்தார். அதேவேளை சர்வதேச கடல் எல்லையினை மீறி இலங்கை கடற்பரப்பிற்குள் செல்லாத வகையில் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கச்சத்தீவு தொடர்பான 1974 மற்றும் 1976 ஆண்டு ஒப்பந்தங்களின் அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் தன்மை குறித்து இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று இந்த தீர்ப்பையும் வழங்கவில்லை. இந்த வழக்குகள் 2008 முதல் நிலுவையில் இருந்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணைகள் 2027 பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷராந்தி ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நுங்கைகடையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றனர். இதன்போது ஷராந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டார். அரசு வங்கி ஒன்றில் 100 லட்சம் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலாகுட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மதமொன்றை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு 9 சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு அமைவாக அவர் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ரோஹித பௌகல்லாகம கைது செய்யப்பட்டார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் இன்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கையூட்டல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் ஒன்று வழங்குவதற்காக சென்ற நிலையில் அவர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவாசமும் கைது செய்யப்பட்டார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறிய சவிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்த விசாரணையின் அடிப்படையிலேயே பிரதீப் காரியவாசமும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 119 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷாலை மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். நீண்டகாலமாக மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. உயிர்த்து ஞாறு பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்புடைய சம்பவம் குறித்து மேலும் இருவருக்கு 10 கடூழிய சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மூவரடங்கி விசேட மேல் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டது. குறித்த இருவரும் தமது குற்றங்களை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. சஹ்ரம் ஹாசிம் உள்ளிட்டவர்களோடு இணைந்து புத்தளம் வனாத்தவில்லு லெஸ்டோஸ் தோட்டத்தில் சட்டபூர்வமாக துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களை களஞ்சிப்படுத்தியதாக இந்த இருவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:36

0: 7:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26th, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
6: Raman Home Comfort, உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், Linux, Carrier, American Standard, Woodman போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர். YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: 7:44. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: அனைத்துலக செய்திகள். ரஷ்யாவின் சோச்சி துறைமுகத்திற்கு அருகாமையில் உள்ள கடல் பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றில் திடீரென பாரிய தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பலில் இருந்து கிளம்பிய அடர் புகையானது கடற்கரையின் தொலைதூர பகுதிகளில் இருந்து தெளிவாக அவதானிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்ட தகவல்களின்படி கப்பலில் எளிதில் தீப்பற்றக்கூடிய திரவம் கசிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கப்பலை சுற்றியுள்ள கடற்பரப்பில் தீப்பரவல் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த விபத்தினால் உயிர் சேதங்களோ அல்லது பாதிப்புகளோ ஏற்பட்டதாக தகவல் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. தீ விபத்திற்கான முதன்மை காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த கப்பல் மீது அலில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டுள்ளது. யமனின் பல முனைகளில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஏடன் சர்வதேச விமான நிலையத்தின் மீது புதன்கிழமை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக யமனின் போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்தது. அதேவேளை சவுதி தலைநகர் ரியாத்திற்கு வடக்கே ஹவுதி அமைப்பின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை இடைமறித்து அழித்ததாக சவுதி தலைமையிலான கூட்டுப்படை அறிவித்தது. கெய்ரோவில் இருந்து பயணம் செய்த விமானம் தரையிறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு விமான நிலைய ஓடுபாதைக்கு அருகில் ஏவுகணை ஒன்று வீழ்ந்து வெடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரிகள் அந்த விமானத்தின் தரையிறக்கத்தை இரத்து செய்து அதனை ஜெட்டாவிற்கு திருப்பினர். அதேவேளையில் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தால் விமான ஊடுபாதையில் இருந்த இரண்டு விமானங்களும் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத யமனின் பகுதிகளுக்கான முக்கிய சர்வதேச நுழைவாயிலாக ஏடன் சர்வதேச விமான நிலையம் கருதப்படுகிறது. யமனின் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கத்தை ஆதரிக்கும் சவுதி தலைமையிலான கூட்டணி படைகள் ரியாத்திற்கு வடக்கே ஹவுதி அமைப்பின் பாசிக் ஏவுகணை ஒன்றை இடைமறித்து அளித்ததாக அறிவித்தன. ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா நகருக்கு மேல் அந்த ஏவுகணை ஏவப்பட்ட தளத்தை கண்காணித்து வருவதாகவும் அதனை அழிக்கப் போவதாகவும் அந்த கூட்டணி தெரிவித்தது. உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பல ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹவுதி அமைப்பின் ராணுவ பேச்சாளர் யஹ்யா சரி அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தின் மீதான தாக்குதல் குறித்து சவுதி தரப்பிடமிருந்து உடனடியான உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியிடப்படவில்லை. அண்மைய வாரங்களில் யேமனின் செங்கடல் கடற்கரை பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சில பகுதிகளை கைப்பற்றிய நிலையில் அவர்களுக்கு எதிராக சவுதி ஆதரவு அரசப்படைகள் எதிர் தாக்குதல்களை ஆரம்பித்தன. யேமனின் பல்வேறு முனைகளிலும் மோதல்கள் தீவிரமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த பாப் எல் மந்தேப் நீரணி மற்றும் மோச்சா நகரை சுற்றியுள்ள செங்கடல் கடற்கரை பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற யேமன் அரசப்படைகள் சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகளின் வான்வழி ஆதரவோடு இந்த வாரம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தின. இதன் மூலம் கடந்த மாதம் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருந்த பகுதிகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தாய்வானுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வது மற்றும் ராணுவ ஆதரவு அளிப்பது தொடர்பாக அமெரிக்காவை வடகொரியா விமர்சித்துள்ளது. தாய்வான் நீரணியில் பதற்றத்தை அமெரிக்கா தூண்டி வருவதாக வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளதாக அந்த நாட்டின் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. வடகொரியாவின் சர்வதேச விவகார ஆய்வாளர் கிம் மியோங் சோலை மேற்கோள் காட்டி கேசிஎன்ஏ வெளியிட்ட செய்தி அறிக்கையில் தாய்வான் மீதான அமெரிக்க கொள்கையானது பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையினை சீர்குலைத்து வருவதாகவும் தாய்வானில் அமெரிக்கா விற்ற போர் விமானங்கள் இந்த அபாயத்தை மீண்டும் தோற்றுவித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தாய்வானின் பாதுகாப்பிற்காக வலிமை மிக்க நாடான சீன மக்கள் குடியரசுடன் நேரடி மோதலில் ஈடுபட தயாராக இருக்கிறதா என்பதையும் அதன் விளைவுகளை சமாளிக்க முடியுமா என்பதையும் அமெரிக்கா ஒன்றுக்கு இருதரவைகள் யோசித்து பார்க்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியது. பீஜிங்கில் இருந்து அதிகரித்து வரும் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் 2019 ஆண்டில் முன்பதிவு செய்யப்பட்ட 66 புதிய F-16B Block 70 ரக போர் விமானங்களில் முதல் இரண்டை தாய்வான் கடந்த வாரம் பெற்றுக் கொண்டது. பீஜிங்கின் மிக முக்கியமான வெளியுறவு கொள்கை விவகாரங்களில் ஒன்றான தாய்வான் விவகாரத்தில் வடகொரியா சீனாவுடன் மிக நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருவதை இந்த கருத்துக்கள் எடுத்துக் காட்டுகின்றன. ஜனநாயக முறையில் நிர்வகிக்கப்படும் இந்த தீவு தனக்கு சொந்தமானது என சீனா உரிமை கூறுகிறது. ஆனால் சீனாவின் இந்த இறையாண்மை உரிமை கோரிக்கையை தாய்வான் நிராகரிக்கிறது. அண்மையாண்டுகளில் வடகொரியா சீனா மற்றும் ரஷ்யாவுடனான உறவுகளை வலுப்படுத்துகிறது. இது ஆசிய மற்றும் மேற்குலக நாடுகளில் உள்ள அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதிலும் பாடசாலைகளில் சிறந்த கல்வி வசதிகள், ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தல் மற்றும் பாடசாலை கட்டிடங்களை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டங்கள் தீவிரமடைந்து நாடு தழுவிய இயக்கமாக மாற்றம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அக்டோபர் 6 நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்களில் நாடு முழுவதிலும் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. போராட்டங்களின் போது சில இடங்களில் வன்முறைகள் வெடித்ததை அடுத்து போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினார்கள். இதுவரையில் இந்த போராட்டத்தில் 215 அதிகமான மாணவர்களும் 700 அதிகமான காவல்துறை அதிகாரிகளும் காயமடைந்தனர். போராட்டம் ஆரம்பித்தது முதல் 20,600 அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7 மணி 54 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்

ஈஸ்ட் எஃப்எம் காசலிகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சில காலைகள் கவலைகளோடு விடுகின்றன. செலுத்த வேண்டிய கட்டணங்கள், கடன்கள், குடும்ப பொறுப்புகள், வேலை பழுக்கிடென்று மனதில் ஆயிரம் சிந்தனைகள் இன்று தோன்றலாம். ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு முன்பும் கூட உங்கள் வாழ்க்கையில் பல கடினமான நாட்களை நீங்கள் கடந்துதான் வந்திருக்கிறீர்கள். இன்றைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு கிடைக்காமல் போகலாம். ஆனால் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு நாளைய உங்கள் சுமையை குறைக்கும். கவலைப்படுவதற்காக மட்டும் உங்கள் சக்தியினை செலவிடாதீர்கள். தீர்வை நோக்கி ஒரு சிறிய அடியினையாவது இன்று எடுத்து வையுங்கள். வாழ்க்கை வளமாகும். இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும்.

0: 8:08, இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங், கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். 15°C வெப்பநிலை வெளியில் இருக்கிறது, 13°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாம் 21°C வரையில் வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். பெரும்பாலும் சூரியோடு நிறைந்திருந்தாலும் சில இடங்களில் முயல் கூட்டமும் கலந்த நிலை காணப்படும். காலை வேளையில் லேசான மழை துருளுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 1 mm வரையிலான மழை வீழ்ச்சியை இன்று நாம் எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமையை பொறுத்தவரையில் 18°C பெரும்பாலும் சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அதேபோன்ற நிலைமை இருக்கும், சூரியோளை நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை முயல் கூட்டம் கலந்திருக்கும், 20°C ஆகவும், ஞாயிற்றுக்கிழமை 19°C இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும், 1 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் 21°C, செவ்வாய் 11°C ஆக கூடுதல் வெப்பநிலை இருக்கப் போகிறது. புதன்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். வெள்ளிக்கிழமையும் நாம் அதே போன்ற நிலைமையை தொடர்ந்து சந்திக்கப் போகிறோம். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கியூபெக் மாகாண சட்டமன்ற தேர்தலில் பார்ட்டி கியூபெக்கோ கட்சி 59 ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளது. இதன் மூலம் திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் பால் சென் பேரி பிளமோண்டன் தலைமையிலான பியூகி கட்சி சிறுபான்மை அரசை அமைக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் சார்ல்ஸ் மிலார்ட் தலைமையிலான லிபரல் கட்சி 40 ஆசனங்களை வெற்றி கொண்டு முதன்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட உள்ளது. தொடர்ந்து 3rd தேர்தலாக PLQ கட்சி மாகாணத்தின் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினைவாத PQ கட்சி புதிய சிறுபான்மை அரசாங்கத்தை அமைக்கப் போவதாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த தேர்தல் களத்தில் கூட்டாட்சி கொள்கையுடைய PLQ கட்சியை அடைந்திருக்கும் இந்த வெற்றி சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய சமநிலை சக்தியாக பார்க்கப்படுகிறது. அவர்களால் முழுமையான பெரும்பான்மை பலத்தை பெற முடியாமல் போனதால் கொண்டுவரப்படவுள்ள புதிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை முழுமையாக நம்பியிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சட்டசபை கலைக்கப்பட்ட போது 19 சட்டமன்ற இடங்களை மட்டும் கொண்டு வரலாறு காணாத சரிவை சந்தித்திருந்த PLQ கட்சி இந்த தேர்தலில் தமது சட்டமன்ற இடங்களின் எண்ணிக்கையினை 2 மடங்கிற்கும் அதிகமாக உயர்த்தி வரலாற்று சாதனை ஏற்படுத்தியது. அதேபுறம் ஆளும் கட்சியாக தேர்தலை எதிர்கொண்ட கலீஷன் அவினிய கியூபெக் கட்சி இந்த தேர்தலில் 1 கூட வெற்றி பெற முடியாத கட்டும் தோல்வியினை சந்தித்தது. இது அந்த கட்சியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வரலாற்று பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி 19 ஆசனங்களையும் கியூபெக்கோ சொலிடார் 9 ஆசனங்களையும் வெற்றி கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு தொடர்பான 1974 மற்றும் 1976 இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை மீளத் திறக்கும் எந்த ஒரு நோக்கமும் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என இந்திய உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் சிறந்த ராஜதந்திர உறவுகள் தொடர்வதாக இந்திய சட்டம் அதிபர் வெங்கடரமணி நீதிமன்றில் தெரிவித்தார். இந்திய கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துடன் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியாவின் நிலைப்பாட்டை இலங்கை ஏற்றுக்கொள்ள பலவந்தப்படுத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட 1974 ஒப்பந்தம் மற்றும் இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்களின் மீன்பிடி உரிமைகளை கட்டுப்படுத்திய 1976 ஒப்பந்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையின் போது இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது. தமிழகத்தின் கடற்பகுதிகளில் மீன்வளம் குறைவடைந்துள்ளமையும் இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைவதற்கு ஒரு காரணமாக இருப்பதாகவும் இந்திய சட்ட அதிபர் தெரிவித்தார். அதேவேளை சர்வதேச கடல் எல்லையினை மீறி இலங்கை கடற்பரப்பிற்குள் செல்லாத வகையில் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கச்சத்தீவு தொடர்பான 1974 மற்றும் 1976 ஒப்பந்தங்களின் அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் தன்மை குறித்து இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று அந்த தீர்ப்பையும் வழங்கவில்லை. இந்த வழக்குகள் 2008 முதல் நிலுவையில் இருந்த நிலையில் அடுத்த கட்ட விசாரணைகள் 2027 பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷரந்தி ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நுகைகடையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக இன்று காலை சென்றனர். இதன்போது ஷரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டார். அரசு வங்கி ஒன்றில் 100 லட்சம் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். யமனின் பல முனைகளில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஏடன் சர்வதேச விமான நிலையத்தின் மீது புதன்கிழமை பால்ஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக யேமனின் போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்தது. அதேவேளை சவுதி தலைநகர் ரியாத்திற்கு வடக்கே ஹவுதி அமைப்பின் பால்ஸ்டிக் ஏவுகணை ஒன்று இடைமறித்து அளித்ததாக சவுதி தலைமையிலான கூட்டுப்படை அறிவித்தது. கெய்ரோவில் இருந்து பயணம் செய்த விமானம் தரை இறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு விமான நிலைய ஓடுபாதைக்கருகில் ஏவுகணை ஒன்று வீழ்ந்து வெடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரிகள் அந்த விமானத்தின் தரையிறக்கத்தை இரத்து செய்து அதனை ஜெட்டாவிற்கு திருப்பினர். அதேவேளையில் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தால் விமான ஊடுபாதையில் இருந்த இரண்டு விமானங்களும் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத யேமனின் பகுதிகளுக்கான முக்கிய சர்வதேச நுழைவாயிலாக ஏடன் சர்வதேச விமான நிலையம் கருதப்படுகிறது. யேமனின் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கத்தை ஆதரிக்கும் சவுதி தலைமையிலான கூட்டணி படைகள் ரியாத்திற்கு வடக்கே ஹவுதி அமைப்பின் பால்ஸ்டிக் ஏவுகணை ஒன்றை இடைமறித்து அளித்ததாக அறிவித்தன. ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா நகருக்கு மேல் அந்த ஏவுகணை ஏவப்பட்ட தளத்தை கண்காணித்து வருவதாகவும் அதனை அழிக்கப் போவதாகவும் அந்த கூட்டணி தெரிவித்தது. உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பல ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹவுதி அமைப்பின் ராணுவ பேச்சாளர் யஹ்யா சரி அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தின் மீதான தாக்குதல் குறித்து சவுதி தரப்பிடமிருந்து உடனடியான உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியிடப்படவில்லை. அண்மைய வாரங்களில் யேமனின் செங்கடல் கடற்கரை பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சில பகுதிகளை கைப்பற்றிய நிலையில் அவர்களுக்கு எதிராக சவுதி ஆதரவு அரசப்படைகள் எதிர் தாக்குதல்களை ஆரம்பித்தன. யேமனின் பல்வேறு முனைகளிலும் மோதல்கள் தீவிரமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த பாப் எல் மந்தேப் நீரணி மற்றும் மோச்சா நகரை சுற்றியுள்ள செங்கடல் கடற்கரை பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற யேமன் அரச படைகள் சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகளின் வான்வழி ஆதரவோடு இந்த வாரம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தின. இதன் மூலம் கடந்த மாதம் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருந்த பகுதிகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:15.

0: எஸ்எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21 நிமிடம்.
1: காட்டுக்குரு பண்பலை எஸ்எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
3: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்சஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
1: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26th, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் நாஷ்டின், 4167246666, 4167246666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: 8:24.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தொல்காப்பியத்தின் சிறப்புகள் தொடர்பாக இயக்குனர் சீனூர் ராமசாமி அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இன்றைய இந்த பகுதியை அலங்கரிக்கிறது. கேட்டு பார்ப்போம்.
1: நவீன தத்துவங்களோடு உறவு இருக்கிற இளைஞர்கள், நான் சொல்ற ஒரு இடத்துல இருந்து இதை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் உங்களால பல உண்மைகளை உங்களால அறிய முடியும். ஒரு டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பொருள் முதல்வா. இந்த சமூகம் எப்படி ஆதிக்குடியிலிருந்து ஆண்டான் அடிமையாக மாறியது, எப்படி அரசாக வளர்ச்சி அடைந்தது, அரசாக வளர்ச்சி அடைந்து எப்படி அது வந்து இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த ஜனநாயக பூமியாக மலர்ந்தது வரைக்கும் அந்த டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்ன சொல்றாங்க இல்லையா, அந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இதை வகுத்தவர் கார்ல் மார்க்ஸ், இந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் இதை உற்று பார்க்கும் பொழுது தொல்காப்பியம் தோன்றும் பொழுது மதம் தோன்றவில்லை, தொல்காப்பியம் மதத்துக்கு மூத்தது, தொல்காப்பியம் தோன்றும் பொழுது மன்னர்கள் தோன்றவில்லை, தொல்காப்பியம் தோன்றும் பொழுது சொல் தோன்றவில்லை, சொல்லுக்கே முந்தியது, வைணவத்துக்கு முந்தியது, ரிக் யசூர் சாம அதர்வன வேதங்களுக்கு முந்தியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிக் யாசூர் சாம அதர்வனம்ன்ற நான்கு வேதங்களுக்கு முந்தியது தொல்காப்பியம். அதனாலதான் அதுல அவர் ஒரு சில குறிப்புகளையும் சொல்றாரு. ஒரு பாட்டே இருக்கு, வரும்போது பேராசிரியர் நான் சொல்லிட்டே வந்தேன், பிறமொழி கலப்பை பற்றி அதை எப்படி கையாளணும் ஒரு சூத்திரத்தை சொல்லியிருக்காரு. ஒரு மொழியை பிறமொழி கலப்பை பற்றி அவர் ஒரு பாட்டுல ஒரு செய்யுள்ள சொல்லியிருக்கார், ஒரு இலக்கணத்துல அவர் சொல்றார். அப்ப ஒரு மொழியை வரையறுத்த ஒரு தந்தை அதை பாதுகாக்கும் பணியையும் அவர் செய்கிறார். இதை நம்ம வந்து இதுதான் வந்து தொல்காப்பியரோட மிகப்பெரிய சிறப்பு. வீடை கட்டுவது முக்கியம் அல்ல, வீட்டை சுற்றி வேலி போட வேண்டும் இல்லையா, அந்த வேலி போடுகிற வேலையை அவர் அதை மிக சிறப்பாக அவர் ஒரு பாட்டில் விளக்குறார். இப்படி வரும், இப்படி சூழ்நிலைகள் வரும், இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இந்த தொல்காப்பியம் பற்றிய புரிந்துணர்வில் நான் வியப்பது, வியந்து வியந்து ரசிப்பது ஒன்றைத்தான், காதலுக்கு மலையும் மலை சார்ந்த இடத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். ஏன் காதலுக்கு மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிப்பிடுறார்? ஆனால் தமிழர்கள் இப்பொழுதும் முதலிரவை மலைகளில் தான் கொண்டாடுகிறார்கள். மலை கொடைக்கானல் மலையில ரிசார்ட் வச்சிருக்கிற எல்லாருமே தொல்காப்பியர் போட்டோவை தான் வைக்கணும். காதலுக்கு உகந்த இடம் மலையை சொல்கிறார். அதனாலதான் கண்ணே கலைமானே படத்தை வந்து வயலும் வயல் சார்ந்த இடத்துல எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வயலும் வயல் சார்ந்த இடம், வயலும் வயல் சார்ந்த இடத்துடைய அந்த நிலத்தின் உணர்வு அரவணைப்பு ஏற்றுக்கொள்ளுதல். கலவிக்கு ஒரு இடத்தை சொல்கிறார், காதலுக்கு ஒரு இடத்தை சொல்கிறார், பிரிவுக்கு ஒரு இடத்தை சொல்கிறார், இதுக்கு இடையில இந்த தவிப்புக்கு ஒரு இடத்தை சொல்றார். இவங்க காதலிப்பாங்களாம், ஃபர்ஸ்ட் காதலுக்கு முன்னாடி தூது இருக்கு, தூது விடுவாங்களாம், அது ஒரு கிளைமேட்டு, தூதுக்கு ஒரு கிளைமேட்டு, அப்புறம் காதலுக்கு சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு இடம், அதுக்கப்புறம் வந்து கலவிக்கு ஒரு இடம், அப்புறம் முரண்பாட்டுக்கு ஒரு இடம், அப்புறம் பிரிஞ்சு தவிக்கிறதுக்கு ஒரு இடம். சார் ரொம்ப முக்கியமான இடம் இதுதான் சார், பிரிஞ்சு தவிக்கிறதுக்கு ஒரு இடம், அது நெய்தல். இல்லடா நெய்தல்ல ஏன்டா ஒருத்தன் பிரிஞ்சு தவிக்கணும் அப்படின்னா அங்கதான் அலை அடிக்குது, அலை அடிக்கிற காற்று இருக்கு, ஒரு மகா சமுத்திரம் இருக்கு, நீ தனியா இல்ல, இந்த கடலோட இருக்க நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன ஆறுதல். நீங்கள் யாராவது காதலில் தோற்று இருந்தால் தொல்காப்பியரின் இந்த யோசனையை தயவு செய்து கடைபிடியுங்கள். உங்களுக்கு காதல் ஏற்பட்டு உங்களுக்கு தோல்வி உண்டாயிருந்தால் கடற்கரையில் போய் நின்று பார், கடற்கரையில் போய் நீங்கள் நின்று பார்த்தால் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, அதே சமயத்தில் அடுத்து என்ன செய்வது என்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டா. இப்படி இந்த நில உணர்ச்சியோடு வாழ்வியை வாழ்வியலை வகுத்தவர் ஒரு இடத்தில், அது யார் படிச்சாலும் சரி, இந்த ஒரு இடத்தில் அதை வியக்காம இருக்கவே முடியாது. இந்த ஆறு அறிவுக்கான அந்த சூத்திரம் இருக்கு, இதை எப்படிங்க ஒரு மனிதன் கண்டுபிடித்திருக்க முடியும்? எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் தமிழ் மாணவன் கிடையாது, தமிழ் பெரிய தமிழ் அறிஞர்கள்லாம் இங்க இருக்கீங்க, இளமும் இலக்கியங்களோடையும் தமிழோடும் நீங்க உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதை படித்த பிறகு எனக்கு என் மனதில் உண்டான நெகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. திரும்ப திரும்ப நான் படிப்பேன் இதை. இந்த ஆறு அறிவை அவர் சொல்லும் பொழுது பாருங்க, புல்லும் மரமும் ஓர் அறிவினலே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே. இதுல முக்கியமானது நடக்க முடியாத நிற்கிற மரத்துக்கு ஓர் அறிவுன்ட்டார். அவர் வகைப்படுத்துறத பாருங்க, நிற்கிற மரத்துக்கு ஓர் அறிவுன்ட்டாரு, அதுக்கடுத்து நத்தும் உரலும், நத்தும்னா உங்களுக்கு தெரியும், நத்தையும் உரலும், முரணம்னா புழு, ஊர்வன இருக்க பாருங்க, அதுக்கு ஈரறிவாம், அதுக்கப்புறம் சிதலும் எறும்பும், சிதலும் எறும்பும் மூவறிவினவே, நத்தையை விட சிறிய உயிர் ஆனா வேகமா போகுது, அந்த உயிருக்கு மூணறிவு, நண்டும் தும்பியும் நான்கறிவினவே அப்படிங்கிறார். இந்த இடத்துலதான் அவர் வந்து என்னை டச் பண்ண இடம், நீங்க நண்டையும் பிடிக்க முடியாது, தட்டானையும் பிடிக்க முடியாது, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, கிட்ட போகும்போது பறந்துடும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க அப்படியே கிட்ட கைய கொண்டு போய் அப்படின்னு டக்குன்னு பாரு, ஏன் பறந்துச்சு எதுக்குன்னே தெரியாது. அப்படி நண்டும் தும்பியும் நான்கறிவினவே.
2: ஐந்தறிவு
1: மாவும் புல்லும், மாவுனா விலங்குகள், மாவும் புல்லும் ஐயறிவினவே.
2: இதுக்கப்புறம் தான் எனக்கு முரண்பாடு வர்ற ஒரு ஒரு இடத்த அவர் சொல்லியிருக்கார்.
1: மக்கள் தாமே ஆறறிவு உடை உயிரே, மக்கள் தாமே ஆறறிவு உடையரே அப்படின்னு அந்த பாட்டு வரும். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு அப்படின்னு சொன்னவர், மக்களுக்கு மனிதனுக்கு ஆறறிவு அப்படின்னு ஒரு வகைமையை அவர் படுத்துகிறார். அது இலக்கிய

0: தொல்காப்பியத்தை பற்றிய என்னுடைய அனுபவங்களை, அதன் வாசிப்பு அனுபவங்களை, அவற்றோடு எப்படி என் திரைப்படங்கள் இயந்திருக்கின்றன, எப்படி என் படைப்புகளை, தமிழ் நிலங்களை நான் புரிந்து கொள்வதற்கு, தமிழ் நிலங்களை என் படங்களிலே காட்டுவதற்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னுடைய தென்மேற்கு பருவக்காற்றா இருக்கட்டும், நீர்ப்பறவையா இருக்கட்டும், தர்மதுரியா இருக்கட்டும், தமிழ் நிலங்களை, தமிழ் மலை, பின்னாடி மலை இல்லைன்னா நான் கேமராவே வைக்க மாட்டேன். பின்னாடி பெரிய பெரிய மலைகள் இல்லைனாலே எனக்கு கேமரா வைக்கிறதுக்கு பிடிக்காது. அப்படியே தமிழ் வாழ்வியல் நிலங்களை அந்த புவியியல் தன்மையோடு திரைப்படங்களில் நான் பதிவு செய்வதற்கு ஆணி வேறாக, மூல வேறாக இருந்தவர் என்றால் அது தொல்காப்பியர். ஆக ஒவ்வொரு இந்த படைப்பு துறையில் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறவர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய இந்த வாழ்வியல் இலக்கண நூல், தயவுசெய்து இலக்கண நூல்னு நிறைய நம்மளை பயமுறுத்திட்டாங்க. இது வாழ்வியல் இலக்கண நூல். போருக்கு போகும்போது ஒரு பூ, போருக்கு போவதற்கு முன்பு நாங்க வந்து போருக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, போருக்கு வரப்போறோம்னு சொல்லிட்டு போய் அங்க இருக்கிற ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறது. அப்போ ஒரு பூ, எல்லா பூக்களையும் நான் எழுதி வைத்திருந்தேன், அவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லி உங்களை அயற்சி உண்டாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அப்படி அதை விட இன்னொன்று இருக்கு. போர் தொடங்குவதற்கு முன்பாக முஷ்டியை உயர்த்தி கொண்டு அவர்களுக்கு எதிராக முழக்கமிடுவதற்கு ஒரு பூ, வாயிலை குறிப்பா அந்த கேட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, மதில் சுவரை இடிப்பதற்கு ஒரு பூ, அதே மாதிரி மதில் சுவரை இடிக்க வருபவர்களை காப்பவர்கள் ஒரு பூ வச்சிருப்பாங்க. இப்படி போரின் இலக்கண விதிகளையும் வாழ்வியலின் இலக்கண விதிகளையும் அதே சமயத்தில் எழுத்து சொல் பொருள் வகைமைகளையும் நமது முப்பாட்டனார் தொல்காப்பியர் நமக்கு வழங்கியிருக்கிறார்.
1: தொல்காப்பியத்தின் சிறப்புகள் குறித்து இயக்குனர் சீனு ராமசாமி ஆச்சியோரையின் ஒரு பகுதி காட்டீர்கள். தொடர்கிறது சீனு ராமசாமி இயக்கத்தில் வெளியான தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்று.

0: 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தசமேடு.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம்
0: 102.7. உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டோக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது ஏன் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதை தெளிவுபடுத்த முடியுமா?
2: ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் இம்பார்ட்டன்ஸாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுகின்றது. ஃபைனான்சியல் பிரமிட்டில் இதுதான் அந்த பேஸாகவும் இருக்கின்றது. இப்போ ஒரு டிசபிலிட்டி, இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், இல்லாட்டி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், இப்படியான இந்த மூன்றும், இந்த டிசபிலிட்டியும் கிரிட்டிக்கல் இல்னஸும் ஒரு லிவிங் பெனிஃபிட்டாகவும், லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து உங்களை தங்கி இருக்கக்கூடிய உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு செய்வதாகவும் அமைகின்றது. இந்த மூன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் ஆகி இருக்கின்றது. என்னுடைய இந்த ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஆஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 3-4 கிளைம்ஸ் பெர் இயர் இப்பொழுது அவரேஜாக நாங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாருக்குமே வந்து கிளைமுக்கு போவது ஒரு சுகமான விடயம்தான். ஆனால் தீமையிலும் நன்மை இருப்பது போல், ஒரு வித்தின் 1 இயரில் என்னுடைய கிளைண்ட் ஒரு ஆள் வந்து, ஹி வாஸ் 40 இயர்ஸ் ஓல்ட், அவர் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ், இந்த மூன்றுமே எடுத்திருந்தார். வெல் வித் இன் ஹிஸ் பட்ஜெட், லெஸ் தேன் $150 அ மந்த். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் ஹார்ட் அட்டாக் லாஸ்ட் இயர். அதாவது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால அது பைபாஸ் சர்ஜரியாக இருந்தது. எனவே அவர் வைத்திருந்த இந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை எங்களால் எடுத்து கொடுக்க முடிந்தது. அது தவிர மாதம் மாதம் 2,500 ரூபா அவருக்கு டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜும் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அதன் மூலம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் நியர்லி 12 மந்த்ஸ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸையும் எடுத்து, டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுக்கும் காலகட்டத்தில் அவர் அந்த அதுக்கான ப்ரீமியமும் கட்ட தேவையில்லை, இந்த லம்சமான 100,000 கிடைச்சது. அவர் வந்து லெஸ் தேன் 3 இயர்ஸ் கனடாக்கு வந்து, ஆனால் அந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸில் வந்த பணத்தை கொண்டு அவரால் ஒரு சொந்தமான ஒரு வீடும் வாங்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது வந்து ஒரு நல்ல உடைய, ஒவ்வொருத்தருமே தங்களுடைய பட்ஜெட்டுக்குள் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் மற்றும் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பதை வாங்குவது வந்து மிகவும் இம்பார்ட்டன்ட்டாக பார்க்கப்படுகின்றது.
0: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடல் தொடர்பில் அல்லது நிதி பாதுகாப்பு தொடர்பில் உரையாட விரும்பினால் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45.

0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கெனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதி ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் ஸ்பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.
0: குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். 8:54.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமனின் சந்திரசேகர மூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.
1: குயிலுக்கு யாராவது பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா குயிலுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்போம், மயிலுக்கு ஆடவும் கற்றுக் கொடுப்போம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை நூடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். சூரிய உச்சம் சற்று குறைவாக இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதே சந்திக்கின்றோம். ஆனால் வெப்பநிலை உயர்ந்திருக்கின்றது. நேற்று போல் அல்லாமல் இன்றைக்கு வந்து சற்று வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் காலை இப்பொழுதே நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். காலை 9:02 12 மணி வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 அக்டோபர் மாதத்தின் 7ஆம் திகதி புதன்கிழமை, இந்த வாரத்தில் நடுப்பகுதி. அதே நேரம் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பித்தும் ஒரு வாரத்தை நாங்கள் விரைவாக கரைத்து முடித்து இருக்கின்றோம். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு அக்டோபர் 7ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும், செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும், முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களது வாழ்க்கையில் அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

9:05 நேற்று நாளின் முதல் பாடல் இனிமையாக ஒலித்து ஓய்ந்திருக்கின்ற இந்த காலை வேளையில் ஓஷோ இந்த சிந்தனையில் என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி பார்க்கலாம். உடல் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ உங்களை பலவீனப்படுத்தும் எந்த விடயத்தையும் நீங்கள் விஷம் போல தூக்கி எறியுங்கள் என்பதை சொல்லுகின்றார் ஓஷோ. ஒரு சில விடயங்களை நாங்கள் இறுக்க பிடித்து கொண்டே இருப்போம், ஆனால் அது எங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவாக அமைந்து கொண்டே இருக்கும். அதிகமான கவலைகளை அது தந்து கொண்டே இருக்கும், ஆனால் நாங்கள் அதை விட முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருப்போம். உங்களை ஏதாவது ஒரு விடயம், அது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது சூழ்நிலைகளாக இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பிடிக்காமல் தொடர்ந்து செய்யக்கூடிய வேலையாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை அது காயப்படுத்துகின்றதாக இருந்தால், அது எந்த விதமாக கூட இருக்கலாம், உடல் ரீதியாகவோ அல்லது உங்களை எப்போதும் மன ரீதியாக பலவீனப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது உங்களது அறிவை மழுங்கடிக்க செய்யக்கூடியதாகவோ இருக்குமாக இருந்தால், அதை நாங்கள் இந்த விஷயத்தை எப்படி தூக்கி எறிவோமோ அதே மாதிரி தூக்கி எறிந்து விடுங்கள் என்பதுதான் ஓஷோவின் வார்த்தைகளாக சொல்லப்படுகின்றன. எனவே இதுவரை நாளும் அந்த இடத்தில் தான் இருந்தோம், இவர்களோடு நாங்கள் பயணித்தோம் என்று சொல்லி பழைய விடயங்களை மனதில் கொண்டு நாங்களும் துன்பம் தரக்கூடியவற்றை எப்போதும் எங்களோடு சேர்த்து கொண்டிருப்பதன் மூலமாக தொடர்ச்சியாகவே அந்த துன்பத்திற்குள் தான் நாங்கள் சிக்கி தவிக்க வேண்டியதாகவும் கூட இருக்கும். ஒரு சில விடயங்களை விடுவதென்பது கடினமான ஒன்றுதான், ஆனால் அதை செய்வதன் மூலமாக எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி தெரிந்து கொண்டால் எப்போதுமே தயக்கமில்லாமல் அதனை செய்ய தொடங்குங்கள் என்று சொல்லித்தான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனையின் மூலமாக பல விடயங்கள் இங்கு வலியுறுத்தப்படுகின்றன. உங்களை ஏதாவது ஒன்று பாதிக்குமாக இருந்தால் அதனோடு நீங்கள் தொடர்ந்திருப்பது என்பது மேலதிகமான பாதிப்புகளைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதை மனதிலே கொள்ளுங்கள். சில விடயங்களை நீங்கள் விட்டுவிடுவதன் மூலமாக அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். வாழ்க்கை வந்து ஒரு பெரும் பின்னடைவாக உடனடியாக தென்பட்டாலும் கூட அடுத்தடுத்த நிலைமைகளில் நீங்களாகவே முன்னேறி செல்லக்கூடிய ஒரு தனித்துவமான அழகான துன்பமில்லாத இடையூறு இல்லாத வாழ்க்கையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உடல் ரீதியாகவோ அறிவு ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ உங்களை பலவீனப்படுத்துமே எந்த ஒரு விடயத்தையும் விஷத்தை போல தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லி ஓஷோ சொல்லியிருக்கின்ற இந்த சிந்தனையை இன்றைய காலை பொழுதில் மட்டுமல்ல தொடர்ந்து நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். சரி, சூரிய வெளிச்சம் இல்லாமல் தான் காலை பொழுது தொடங்கி இருக்கின்றது. வெளியிலே பார்த்து முன் சொன்னால் முகிலிறைந்த நிலையை தான் இப்போதும் காண முடிகின்றது. இன்றைக்கு வெளிச்சம் இருக்கும், முகிலும் வெளிச்சமும் தொடர்ந்து இணைந்திருக்க போகின்றது. காலை பொழுதில் தான் அதிக முகிலுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. மதிய வேளை ஒரு 12 மணிக்கு பிறகு முகில் இருக்கும், இருந்தாலும் சூரிய வெளிச்சம் முகில் அடைந்திருக்கக்கூடிய நிலைமைகளைத்தான் நாங்கள் இன்று சந்திக்க போகின்றோம். நேற்றைய பொழுது என்று சொல்லி பார்த்தால் நிறைந்த வெளிச்சம் குறைந்த வெப்பநிலை என்று சொல்லிதான் நிலைமை இருந்திருக்கின்றது. ஆனால் நேற்று போல் இன்று இல்லை. வெப்பநிலையை பொறுத்தளவில் இன்றைக்கு நல்ல முன்னேற்றகரமான நிலைதான் இருக்க போகின்றது. இன்றைக்கு வந்து மீண்டும் 20 தொடுகின்றது வெப்பநிலை. 21 நாங்கள் உணர்நிலையிலே தொடப்போகின்றோம். எனவே சிறந்தொரு வெப்பநிலை உணர்நிலை இருக்கக்கூடிய அழகான ஒரு பகல் பொழுது தொடர்ந்திருக்கும். இடையிடையில் கொஞ்சம் மழை வந்து போவதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் சந்திக்கின்றோம். அதையும் நினைவில் கொள்ள வேண்டியதாக இருக்கும். மழை தூறல் இடையிடையே வரக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு மதிய பொழுதிலும் 1 மில்லிமீட்டர் அளவில், மாலை வேளையிலும் 1 மில்லிமீட்டர் அளவிலான லேசான மழை வந்து ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நேரத்தில் வந்து போகலாம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். வெளிச்சமும் இணைந்திருக்க போகின்றதா. இரவு பொழுதில் 11 வெப்பநிலை சரிந்து 9 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர இருக்கின்றோம். 6:48 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. அக்டோபர் 7 தொடர்ந்து நாளைய தினம் வியாழக்கிழமையை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களை தான் நாங்கள் அதிகம் பெறுகின்றோம். பிரதானமாக வெயில் தான் இருக்க போன்றது. 18 வெப்பநிலையாகவும் 18 உணர்நிலையாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் அதே 18 தான் வெப்பநிலை உணர்நிலையாக பெறப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்குமா. வீக்கெண்ட் லாங் வீக்கெண்டாக வரப்போன்றது. தேங்க்ஸ் கிவிங் டே வருகின்றது. எனவே இந்த நிலையில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் நிலைமைகளை பார்த்தால் சனிக்கிழமை சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 19 வெப்பநிலை உயர்ந்து 19 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெளிச்சம் இருந்தாலும் மதிய மாலை பொழுதில் மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன. மழை இல்லாவிட்டால் கிளவுடியாக மதிய பொழுது மாலை பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இருக்குமா. 18 வெப்பநிலை, 18 நாங்கள் உணரப்போகின்றோம். ஞாயிறு இரவு வரைக்குமே மழை தூறல் இருக்க போன்றது. திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கும். மாலை இரவு பொழுதில் மழை தூறல் இருக்கலாம், ஆனால் வெப்பநிலை சிறப்பாக உயர்ந்து 21 இருக்குமாம். 23 நாங்கள் உணர இருக்கின்றோம் என்பதை இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. ஈஸ்ட் FM காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது காலை 9:09.

0: பாட்டு நாள விஷயம். FM 102.7 East FM.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: 16 ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: Sigma is an action adventure film.
6: Appa, bhai marba, solidba.
5: Filled with a lot of new fresh elements.
7: Inga soodum bodhiyum oru coin oda rendu pakkam varum.
5: Like heist, treasure hunt.
8: Inoru kodi.
9: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
4: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
10: Audience ku enna theviyo adu pannu.
4: Sigma.
11: Ajax Mitsubishi-யில் இப்போது The Sale to Remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் The Sale to Remember. தமிழில் பேச அகமது தம்சேன் 4378607002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 4167548881 4167548881.
12: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
13: அது சரி.
12: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
13: என்னது,
12: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 4169004599.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
14: East FM
2: 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:24 புதன்கிழமை காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால், தாமதங்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு காலை பொழுதாகத்தான் இந்த வேளை தென்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பார்த்தால், நீல்சன் ரோடுக்கு முன்னரே தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. நீல்சன் பகுதியிலிருந்து எக்ஸ்பிரஸில் மிக அதிக தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. மாக்கம் ரோடை அமைத்த பகுதியிலிருந்து கலெக்டர்ஸிலும் கடும் தாமதங்கள் நிலவக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. அதற்கு காரணம், 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் பிரிம்லை தாண்டிய பகுதியில் ஒரு விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கிறது கலெக்டர்ஸில். எனவே இந்த விபத்தின் காரணமான தாமதங்கள் வந்து அதற்கு முன்னரான பகுதிகளில் அதிகம் இருக்கின்றது. அதற்கு பிறகும் கூட தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. மிக கடுமையான தாமதங்களை மீண்டும் டிவிபிஏ அண்மித்த பகுதியிலிருந்து டிவிபி தாண்டி டான்மில்ஸ் ரோட் வரைக்குமே சந்திக்க நேரிடும். கலெக்டர்ஸை பொறுத்தளவில் அதிக தாமதங்கள் தொடர்ச்சியாக பாதிஸ்ட் வரைக்குமே நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது. அவென்யூ ரோடுக்கு முன்னர் கலெக்டர்ஸில் ஒரு விபத்து காலையில் நிகழ்ந்திருக்கின்றது. எனவே அதுவும் கூட தாமதங்களை அதிகமாக்கி இருக்கின்றது. எக்ஸ்பிரஸை பொறுத்தளவில் டன்மில்ஸ் ரோட் பகுதியிலிருந்து சற்று குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளுகின்றது. ஆனால் கலெக்டர்ஸ் வந்து மிக நீண்ட தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது அவென்யூ ரோட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. எனவே 401 வெஸ்ட் பவுண்டில் நீல்சன் ரோடிலிருந்து அவென்யூ ரோட் வரைக்குமே அதிக தாமதங்கள் இப்போது நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அவை 400 தாண்டி பயணிக்கின்ற போதும் மீண்டும் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றன. இஸ்லிங்டன் அவென்யூ பகுதியில் அதிக தாமதங்களை கலெக்டர்ஸில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை இப்போது இருக்கின்றது. மார்டின் ரோட் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் தொடர்ந்திருக்கின்றன. 401 ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. இருந்தாலும் இந்த குறைந்த தாமத நிலைமைகளை தொடர்ச்சியாக கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. அதுக்கு பிறகு சுமூகமாக பயணிக்கலாம். மீண்டும் பேபியூலிருந்து டிவிபி வரைக்கும் தாமதங்கள் சற்று அவதானிக்கப்படுகின்றன. இந்த வேளையில் டிவிபி சவுத் பவுண்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாமத நிலைமைகள் வந்து அதிகம்தான் இருக்கின்றன. சவுத் பவுண்டில் யோக்மில்ஸ் ரோடில் இருந்து லாரன்ஸ் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்கள். அதுக்கு பிறகு மீண்டும் எக்லிங்டன் பகுதியிலும் கூட தாமதங்கள் உயர்கின்றது. தொடர்ந்து பயணிக்கின்ற போது டான்மில்ஸை அண்மித்த பகுதியிலும் வாகன நெரிசல்கள் உயர்வான நிலை இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தான் தொடர்ந்து தென்படுகின்றன பேவியூ வரைக்கும் என்பதையும் சொல்லலாம். டிவிபி சவுத் பவுண்ட் தொடர்பாக நார்த் பவுண்டை பார்த்தால், எக்லிங்டன் தாண்டி பயணிக்கின்ற போதுதான் தாமதங்கள் தென்படுகின்றன. லோரன்ஸ் வரைக்கும் தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். 404 சவுத் பவுண்ட் ஸ்டீல்ஸ் தாண்டிய இடங்களிலிருந்து வாகன நெரிசல்கள் அதிகம் தென்படுகின்றன. ஃபின்ச் பகுதியிலிருந்து 401 வரைக்குமே கடும் தாமதங்கள் நிலவுகின்றது 404 சவுத் பவுண்டிலும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இன்றைய நாளின் முக்கியத்துவம் தொடர்பாக இந்த பொழுதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்று வந்து வேர்ல்டு காட்டன் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. உலக பருத்தி தினத்தை கடைபிடிக்கின்றார்கள். எங்களது அன்றாட வாழ்க்கையில் ஏறக்குறைய ஒவ்வொரு பகுதியையும் தொடக்கூடிய ஒரு பயிரை தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம் இன்றைய நாளில். பருத்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பயிர் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மிக வெப்பமான வயல்களில் விளைந்துதான் மிக அதிகமான பலனை எங்களுக்கு தருகின்றது. நாங்கள் அணியக்கூடிய உடைகள், நாங்கள் உறங்குகின்ற படுக்கை விரிப்புகள், நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட பொருட்களில் முதன்மையான மூலப்பொருளாக இந்த காட்டன் இருப்பது எல்லோருக்குமே தெரியுமோ தெரியவில்லை. எனவே அந்த நிலையில் தான் இந்த நாளை கொண்டு வந்தாவது அது தொடர்பாக பேசுவதற்கான அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதன் வளர்ச்சி என்று சொல்லி பார்த்தால், குறிப்பாக இந்த விவசாய சமூகங்களில் வாழக்கூடிய மக்களுக்கான, மில்லியன் கணக்கான மக்களுக்கான ஒரு பெரும் வாழ்வாதாரமாகவும் கூட இந்த பருத்தி பயிர் விளங்குகின்றது. சிறு விவசாயிகள் வந்து தங்களது குடும்பங்களுக்கு உணவை கொடுக்கவும், அவர்களது குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பவும் இந்த பயிரின் வளர்ச்சியைத்தான் சார்ந்திருக்கின்றார்கள். ஒரு சில பிராந்தியங்களில் அது வெறும் தாவரம் மட்டுமல்ல, உயிர் வாழ்வதற்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்குமான ஒரு பெரும் வழியாகவும் கூட இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் தான் இந்த பருத்தி தினம், அதாவது காட்டன் டேயில் இந்த பருத்தியை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய கடினமான பாதையை இந்த நாள் கவனத்திற்கு எங்களுக்கு கொண்டு வருகின்றது. உலக அளவிலே சந்தைகள் வந்து ஆரம்ப விவசாயிகளுக்கு நியாயமில்லாதவையாக காணப்படுகின்றன. குறைந்த விலைகள் அந்த பருத்திக்கு கொடுக்கப்பட்டு இதன் காரணமாக அவர்களது கடின உழைப்புக்கு பலன் இல்லாமல் போகின்றது. எனவே இந்த நிலையில்தான் ஐக்கிய நாடுகள் சபை வந்து நியாயமான
விலையை அந்த பருத்திக்கு கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ந்து போராடி வருகின்றதாம். அதன் அடிப்படையில் தான் ஒரு முக்கியமான விடயத்தை பேசுவதற்காக வேர்ல்ட் காட்டன் டேயை உருவாக்கி இருக்கின்றார்கள். 2019 தான் இந்த நாள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமான 4 நாடுகள் இங்கு பேசப்படுகின்றன. பெனின், புர்கினோ ஃபாசோ மற்றும் சாட், மாலி ஆகிய 4 ஆப்பிரிக்க நாடுகள் இந்த நாளை உருவாக்குவதற்காக பெரும்பாடுபட்டிருக்கின்றன. அங்கு மிக அதிகமாகவே இந்த பருத்தி பயிர் விளைவிக்கப்படுகின்றது. இந்த 4 நாடுகளும் உலக அளவிலே காட்டன் 4 என்று சொல்லித்தான் பார்க்கப்படுகின்றன. பெனின், புர்கினோ ஃபாசோ, சாட் மற்றும் மாலி ஆகிய நாடுகள் இந்த நாடுகளில் அதிகம் இந்த பருத்தி பயிர் விளைவிக்கப்படுகின்றது. என்று சொன்னாலும் அதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் இன்னமும் மிக கடுமையான சூழ்நிலைகளில் தான் வாழ்கின்றார்கள் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. எனவே அவர்களது அந்த வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த நாள் கவனத்தை ஈர்க்கின்றது உலக அளவிலே என்பதையும் சொல்லலாம். என்று வேர்ல்ட் காட்டன் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். 9:30 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 இன்ஃபினி

0: தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110, நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652.
2: அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-2426. 416-788-2426.
4: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: The station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power.
11: Feel the bass.
12: 102.7 FM.

உமை விழிகள் திரைப்பட பாடலில் ஒலித்திருக்கின்றது. காலை 9:43 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு இளைஞன் இருக்கின்றானாம். அவன் தனது வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவுகளை எப்போதும் மூடியே வைத்திருப்பான். அவனுடைய நண்பன் அவனை பார்த்து கேட்கின்றானாம், இந்த ஜன்னல்களையும் கதவுகளையும் ஏன் நீ எப்போதும் திறந்து வைத்திருப்பதே இல்லை? அதை திறந்தால் தானே உள்ளுக்கு சுத்தமான காற்று வரும் என்று சொல்லியும் கூட அவன் அறிவுரை சொல்லுகின்றான். இப்போது அந்த இளைஞனோ சிரித்து கொண்டு பதில் சொல்லுகின்றான், அதை திறந்துவிட்டால் இந்த அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் எனது வீட்டிற்குள் என்ன இருக்கின்றது என்று சொல்லி பார்த்து விடுவார்களே என்று சொல்லி அவன் சொன்னபோது நண்பன் சிரிக்கின்றான். அப்படியா, அதனால் என்ன என்று சொல்லியும் கேட்கின்றான். அதற்கு அந்த இளைஞன் சிறிது நேரம் அமைதியாக இருக்கின்றான். பிறகு பதில் சொல்லுகின்றான், என் வீட்டை அவர்கள் எப்படி பார்த்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் பார்த்த காட்சியை வைத்து, பார்த்த விடயங்களை வைத்து எனது முழுமையான வாழ்க்கையையும் அவர்கள் தீர்மானித்து விடக்கூடாது என்ற ஒரு பயம் என்று சொல்லியும் அவன் சாதாரணமாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த பயத்தை அந்த நண்பனுக்கு சொல்லுகின்றான். அந்த வார்த்தைகளில் ஒரு பெரிய உண்மை இருக்கின்றது. எங்களில் பலரும் இப்படித்தான் நாங்கள் வாழ்கின்றோம். யாராவது எங்களை பற்றி தவறாக நினைத்து விட்டால் என்று சொல்லி அதிகம் பயப்படுகின்றோம். அப்படி இன்னுமொருவர் நினைத்து விட்டாராக இருந்தால் அதனை உடனே சரி செய்வதற்கும் நாங்கள் முயற்சிக்கின்றோம். யாராவது நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய முழு கதையையும் அவர்களுக்கு விளக்க தொடங்குகின்றோம். யாராவது நம்மை மதிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மதிப்பை நிரூபிப்பதற்காக படும் பாடுபடுகின்றோம். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எல்லோரும் எங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அந்த உண்மை. எல்லோரும் எங்களை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்ப்பது மிக மிக முட்டாள்தனமான ஒரு விடயம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கின்றது. ஒரே மனிதனை பார்த்து ஒரு மனிதர் சொல்லுகின்றாராம், அந்த மனிதன் அமைதியானவன் என்று சொல்லி. இன்னுமொருவர் சொல்லுகின்றார், அவன் திமிர் பிடித்தவன் என்று சொல்லி. மூன்றாவது நபர் சொல்லுகின்றார், அவன் அதிக தன்னம்பிக்கை மிக்கவன் என்று சொல்லி. நான்காவது நபர் சொல்லுகின்றார், அகங்காரம் பிடித்த மனிதன் என்று சொல்லி. இன்னும் ஒருவர் வந்து சொல்லுகின்றாராம், அவன் தனிமையை விரும்புகின்றான் என்று சொல்லி. மற்றவர் சொல்லுகின்றார், யாருடனுமே அவனுக்கு பழக தெரியாது என்று சொல்லி. ஆனால் மனிதனோ ஒருவன் தான், அவனை பார்க்கக்கூடிய மற்றவர்களது பார்வை தான் அங்கு வேறுபடுகின்றது. அதனால் எல்லோருடைய கருத்தையும் சரி செய்வதற்கு உங்களது வாழ்க்கையை நீங்கள் செலவிட வேண்டியதில்லை என்பதும் இங்கு சொல்லப்படுகின்றது. உங்களை விளக்கிக் கொண்டே இருப்பது எப்போதும் உங்களுக்கு மனச்சோர்வைத்தான் தரக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தவறான புரிதல் ஏற்படுமாக இருந்தால், நான் அப்படி சொல்லவே இல்லை, எனது நோக்கம் அது இல்லை, நான் ஏன் அப்படி செய்தேன் என்றால் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் விளக்கங்களை நாங்கள் கொடுப்பதற்கு முற்படுகின்றோம். ஒருமுறை விளக்குவது போதுமானதாக இருக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர்களிடம் தொடர்ச்சியான விளக்கங்களை முன்வைப்பது என்பது எங்களது அமைதியை அது பெருமளவிலே குலைத்துவிடும். எங்களது சக்தியையும் கூட அது விரயமாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் அமைந்து விடுகின்றது. நாங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் அது போதுமானது. நாங்கள் ஏன் அந்த முடிவை எடுத்தோம், ஏன் இந்த பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், ஏன் சில விடயங்களை செய்வதற்கு நாங்கள் மறுத்திருக்கின்றோம் என்று சொல்லி அதற்கான அந்த சரியான நோக்கம் எப்போதும் எங்கள் மனதில் இருந்தால் போதுமானதாக இருக்கும். எனவே அதற்கு ஒவ்வொருவரிடமும் நாங்கள் அனுமதி கேட்டுக்கொண்டிருக்க தேவையே இல்லை. நாங்கள் மட்டுமே எங்களது வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. எல்லோரையும் அப்போதும் நாங்கள் மகிழ்விப்பதற்கான முயற்சிகளை எடுத்தோம் என்று சொன்னால் எங்களையே நாங்கள் முழுமையாக இழந்துவிடக்கூடியதாகவும் கூட இருக்கும். ஒருவருக்காக ஒரு முடிவு, இன்னொருவருக்காக இன்னொரு முடிவு, மூன்றாவது மனிதருக்காக எங்களது விருப்பத்தை மாற்றுவது என்று சொல்லி இப்படியே செல்லுமாக இருந்தால் ஒரு நாள் எங்களை நாங்களே கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கும். உண்மையில் நான் இதை விரும்புகின்றேன் என்று சொல்லி எனக்கே தெரியாமல் போகலாம். நீண்ட நாட்களாக எங்களது வாழ்க்கையை மற்றவர்களது எதிர்பார்ப்புகளால் நாங்கள் நிரப்பியிருக்கின்ற போது கடைசியில் நாம் யார் என்ற ஒரு உண்மை எங்களுக்கு புரியாமலேயே போய் விடுகின்றது என்பதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் கூட இருக்கும். அதே நேரம் எங்களது அமைதியை எல்லோரும் அப்போதும் புரிந்து கொள்வார்கள் என்பதும் இல்லை. சிலர் அதிகமாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருப்பவர்களாக இருப்பார்கள், சிலர் குறைவாகவே பேசுவார்கள், சிலர் தனியாக இருக்கின்ற போது அதிகம் சிந்திப்பார்கள், சிலர் வந்து நண்பர்களோடு இருந்தால்தான் எப்போதும் புத்துணர்ச்சி பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மனிதர்கள் வேறுபட்டவர்கள், ஒரே மாதிரி இருப்பதும் இல்லை, இருந்தால் அது சுவாரஸ்யமாக இருக்க போவதும் இல்லை. எனவே இந்த இயல்பை புரிந்து கொள்ளுதல் அவசியம். இதில் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதில் எப்போதும் பெருமையோடு இருங்கள் என்பதைத்தான் இந்த முக்கியமான சிந்தனை
எங்கு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. உங்களை நிரூபிப்பதை விட உங்களை உருவாக்குவதில் தான் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துதல் அவசியமாகின்றது என்பதை எங்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே வாழ்க்கை வந்து தொடர்ச்சியாகவே மாறிக்கொண்டே இருக்கும். நாங்கள் இன்று கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை நாளைக்கு யாருமே நினைவில் வைத்திருக்கப் போவதும் இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் எப்போதும் பார்க்கக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. எனவே தேவையில்லாத விளக்கங்களை, தேவையில்லாத முழு வாழ்க்கையின் கதைகளையும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்காமல் இப்போது எங்களால் என்ன செய்ய முடியும், எதை செய்வது எங்களுக்கு சரியானது என்பது தொடர்பாக தீர்மானித்து நாங்கள் முழுமையாக எங்களது வாழ்க்கையை வாழுதல் என்பதுதான் அவசியமாகின்றது என்பதே இந்த ஒரு காலை பொழுதின் சிந்தனையாகவும் கூட சொல்லிக்கொள்ளலாம். எப்போதும் எல்லோரும் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம் இருத்தல் அவசியம் இல்லை என்பது தொடர்பாகவும் இந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:48.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பக்ரேக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பக்ரேக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் of 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4162 4168212. Some condition apply.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
6: MJS Gold House,
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: Soul Solutions Foot Clinic, நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 905-471-4000.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் காலை 10:02 ஆகியிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சூரிய வெளிச்சம் அதிகம் தென்படாத முகில் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதாகத்தான் இந்த வேளை தொடர்கின்றது. ஆனால் இடையிடையே தென்படக்கூடிய வெளிச்சத்தை இன்று காலையில் நாங்கள் காண முடியும். 15 இப்போதைய வெப்பநிலை, 14°C உணர்நிலையாக இருக்கின்றது. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வு 20 வரைக்கும் இருக்கும். 21°C என்று கூடிய உணர்நிலையாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. எனவே நேற்று போலெல்லாம் இன்றைக்கு வந்து நிறைந்த ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய அழகான ஒரு பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். மழைக்கான சாத்தியங்களும் கொஞ்சம் இருக்கின்றன. 1 mm குறைவாக லேசான தூறலாக மதிய பொழுதிலும், மாலை வழி 1 mm அளவிலான தூறலாகவும் மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இங்கு சொல்லப்படுகின்றன. ஆனால் பிற்பகல் வேளையில் வந்து சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. இடையிடையே மழை தூறல் வந்து போகலாம். இரவு வேளை 11.9°C இரவின் உடனடியாக நாங்கள் உணரப்போகின்றோம். இன்று 6:48 சூரியன் அஸ்தமிக்கும் என்ற தகவலும் கூட இப்போது சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து நாளைய தினம் வியாழக்கிழமையை பார்த்தோம் சொன்னால் பிரதானமாக வெயில் இருக்கும். 18 வெப்பநிலையாக உணர்நிலையாகவும் இருக்க போன்றது. நாளை மறுதினம் வெள்ளியும் கூட பிரதானமாக வெயில் தான், 18 வெப்பநிலை உணர்நிலையாக இருக்கும். அன்றைய நாளிலும் வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகள் அடுத்து திங்கட்கிழமை 3 விடுமுறையாக அமைய போன்றது. நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்களை அக்டோபர் மாதத்தில் தேங்க்ஸ் கிவிங் டேயோடு நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். சனிக்கிழமையை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 19 வெப்பநிலையாக உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தால் 18 வெப்பநிலை, 18 உணரப்படும். காலையில் முகில் அதிகம் இருக்கும், கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இருக்கலாம். ஆனால் மதிய மாலை பொழுதில் மழை தூருக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. முகில் நிறைந்திருக்க போன்றது பிற்பகல் வேளையில். திங்கட்கிழமை காலையிலும் மதியத்திலும் சூரிய வெளிச்சம் இருக்கும், முகிலோடு சேர்ந்த வெளிச்சத்தை எதிர்பார்க்கலாம். மாலை இரவு பொழுதில் மழை இருக்கலாம் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. 21 வரை திங்கட்கிழமை வெப்பநிலை உயர்ந்து 23 நாங்கள் உணர இருக்கின்றோம். எனவே வெப்பநிலை அடுத்த செவ்வாய் வரைக்கும் அதிகம் சரியப் போவதில்லை. லாங் வீக்கெண்டை நாங்கள் நிறைவு செய்து அடுத்த நாள் செவ்வாய் கிழமைக்குள் நுழைகின்ற போதுதான் வெப்பநிலை சரிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. என்றால் அது ஒரு திடீர் சரிவாக இருக்கும். அடுத்த செவ்வாய் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் முழுமையாகவே உணர்நிலையை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். தான் கூடிய உடனடியாக இருக்கும் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே அடுத்த வாரம் இந்த லாங் வீக்கெண்ட் நிறைவு பெற்றதுக்கு பிறகு வெப்பநிலை சரிவு ஏற்படுகின்றது. நாங்கள் இந்த அக்டோபரின் நடுப்பகுதிக்குள் செல்லுகின்ற அந்த காலப்பகுதியில் என்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. 10:04 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 7 திகதி. இஸ்ரேலிய வரலாற்றில் நடந்திருக்கக்கூடிய ஒரே நாள் தாக்குதலில் அதிக அளவிலானவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளில் 3 முன்பு 2023 இதே அக்டோபர் 7 திகதி இஸ்ரேலின் வரலாற்றிலேயே மிக கடுமையான ஒரு கொடிய நாள் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது 3 நிறைவு பெற்றிருக்கின்ற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலின் பல இடங்களிலும் அல்லது இஸ்ரேலிய மக்கள் வாழக்கூடிய வெவ்வேறு நாடுகளிலும் பல இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. 400 மேற்பட்ட இடங்களில் தொடர்ச்சியான நினைவேந்தல்கள் மற்றும் போராட்டங்களும் கூட நடத்தி இன்றைய இந்த சோகமான நிகழ்வு வந்து நினைவு கூறப்பட்டிருக்கின்றதாம் இஸ்ரேலில் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதே நாள் அக்டோபர் 7 திகதி 2023 காலை வேளை 6:29 ஹமாஸ் ஆயுதம் தாங்கிய குழுவினர் வந்து இஸ்ரேலிய எல்லை பகுதியில், அதாவது ஹமாஸ் காசா பகுதியினூடான இஸ்ரேலிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சமூகங்களிடையே தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் சரியாக 6:29. எனவே இன்றைக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் மௌன அஞ்சலி இந்த 6:29 இஸ்ரேலிலே தொடங்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஹமாஸ் தலைமையிலான ஆயுத குழுவினர் நடத்தியிருக்கின்ற இந்த தாக்குதலில் 1200 அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 251 பேர் பணைய கைதிகளாகவும் கூட காசா பகுதிக்குள் கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களிலும் கூட பெரும்பாலானவர்கள் அதன் பின்பு உயிரிழந்திருந்தார்கள் என்பதும் கூட குறிப்பிடத்தக்க விடயம். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் மற்றும் முழு குடும்பங்களும் கூட உயிரிழந்தவர்களில் உள்ளடங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் கூட நாங்கள் ஏற்கனவே செய்திகளின் மூலமாக அறிந்திருக்கின்றோம். எனவே இன்றைக்குத்தான் இந்த தாக்குதல் தொடங்கிய நேரத்தில் தேசிய அளவிலான 1 நிமிட மௌன அஞ்சலியோடு நினைவேந்தல் நிகழ்வுகள்
பல இடங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் இந்த போராட்ட குழுக்கள் மற்றும் பல்வேறுபட்ட அரசாங்க அலுவலர்கள் பலர் இந்த நிகழ்வுகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு வருவதாகவும் கூட இன்றைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:07 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
2: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க் .ca.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-302-5748. 647-302-5748.
6: Camsonics.com. ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:19 ஆகி இருக்கின்றது. இது வந்து நோபல் வீக் என்பதில் இருக்கும் தெரியும். நோபல் பிரைஸ் வழங்கப்படுகின்ற வாரம். திங்கட்கிழமை வந்து மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2 விஞ்ஞானிகள் அதனை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் வந்து பிசிக்ஸுக்கான அந்த நோபல் பிரைஸை ஒரே ஒரு விஞ்ஞானி பெற்றுக் கொண்டிருந்தார். பிரான்சிஸ் ஹால்சன் என்று சொல்லி ஒரு 82 வயதான விஞ்ஞானி தான் அந்த ஒரு பரிசை பெற்றுக் கொண்டிருந்தார் நேற்றைய தினம். இன்றைக்கு வந்து முக்கியமான இன்னும் ஒரு துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வந்து கெமிஸ்ட்ரி நோபல் அது தொடர்பான அறிவிப்பை தான் இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அதை 2 விஞ்ஞானிகள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி அதனை சயின்டிஸ்ட் ஹென்றி ஹாகன் மற்றும் கென்சோ சோய் ஆகிய 2 பேரும் தான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு அறிவித்திருக்கின்றார்கள். முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை இந்த 2 பேரும் இணைந்து செய்திருப்பதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகின்றதா. மருந்து உற்பத்திக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை தான் அவர்கள் செய்திருந்தார்கள். இந்த சமச்சீர் இல்லாத கண்ணாடி பிம்ப மூலக்கூறுகள் குறித்த நீண்ட காலமாக நீடித்த ஒரு புதிரை தீர்ப்பதற்காகத்தான் இந்த 2026 இந்த ஆண்டிற்கான வேதியியல் நோபல் பரிசை இந்த 2 பேரும் வென்றிருக்கின்றார்கள். இன்று புதன்கிழமைதான் தி ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் இந்த பேருக்கு தங்கள் கெமிஸ்ட்ரிக்கான பிரைஸை கொடுக்கின்றோம் என்பதை அறிவித்திருக்கின்றது. பிரான்ஸை சேர்ந்திருக்கின்றவர்தான் ஹென்றி காகன். இவர் வந்து 95 வயதான விஞ்ஞானியாம். 2வது நபர் ஜப்பானை சேர்ந்திருக்கக்கூடிய 76 வயதான கென்சோ சோய். இந்த 2 பேரும் மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை செய்திருக்கின்றார்கள். அது என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னார். சமச்சீர் இல்லாத இந்த கரிம தொகுப்பு, அதாவது ஏசிமெட்ரிக் ஆர்கானிக் சிந்தசிஸ், அதில் நேரியல் அல்லாத விளைவுகள் மற்றும் தன்வினையூக்கத்தை கண்டுபிடித்ததுக்காகத்தான் அவர்கள் இப்போது கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பரிசின் மூலமாக என்பது தொடர்பாக இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நான் லீனியர் எஃபெக்ட்ஸ் மற்றும் ஓட்டோ கேட்டலைசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தன்வினையூக்கம், இந்த இரண்டையும் தான் இவர்கள் இந்த ஏசிமெட்ரிக் ஆர்கானிக் சிந்தசிஸ் அதில் கண்டுபிடித்து இந்த பரிசை தட்டியிருக்கின்றார்கள் இந்த முறை என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். மருந்து பொருட்கள் தயாரிப்பில், அதாவது குறிப்பாக இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் மிக மிக முக்கியமான ஒரு பயனை இந்த கண்டுபிடிப்பு கொடுக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்று சொன்னால், மருந்து பொருட்கள் தயாரிக்கின்ற போது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸின் மூலமாகத்தான் பெரும்பாலான மருந்துகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றனவா. எனவே இந்த நிலையில் இந்த சிங்கிள் மாலிக்யூலர் மிரர் இமேஜ், அதற்கு சாதகமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தொடர்பான புதிர்களைத்தான் இந்த 2 பேரும் இப்போது அவிழ்த்திருக்கின்றார்கள். எனவே அது வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரும் பயனை தருகின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எங்களது வாழ்க்கை என்று சொல்லி பார்த்தால் எங்களது உயிருக்கு அத்தியாவசியமான பல மூலக்கூறுகள் இந்த இடது மற்றும் வலது கைகளைப் போல ஒன்றுக்கொன்று கண்ணாடி பிம்பங்களாக இருக்கக்கூடிய 2 வடிவங்களில் காணப்படுகின்றன. அதைத்தான் இந்த மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றுக்கொன்று கண்ணாடி பிம்பமாக இருக்கும் எங்களது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ஸை போல எங்களது வாழ்க்கைக்கு, உயிர் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அந்த முதன்மையான மாலிக்யூல்ஸ் இவை வந்து 2 ஃபார்ம்ஸிலே இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஓர்கானிசம்ஸ் என்ன செய்கின்றன சொன்னாலாம், பெரும்பாலும் ஒரு மாலிக்யூலின் ஒரு வேர்ஷனை மட்டுமே பயன்படுத்துகின்றன என்பதைத்தான். பிரத்யேகமான அந்த ஒரு வடிவத்தை மட்டும்தானாம் ஏறக்குறைய எல்லா உயிரினங்களும் பயன்படுத்துகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு விளைவை, அதாவது ஃபினோமினனை ஹோமோ கைராலிட்டி என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இது வந்து ஒரு கிரீக் வேர்டாக இருக்கின்றதாம். கை, எங்களது கை, அந்த கை என்று சொல்லி பொருள்படக்கூடிய ஒரு கிரீக் வேர்ட் தான் இந்த ஹோமோ கைராலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஃபெனாமினன். எனவே ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக விஞ்ஞானிகள், அதுவும் குறிப்பாக இந்த கெமிஸ்ட் வந்து இது தொடர்பான சரியான புரிதலை பெற முடியாமல் அவர்கள் பெரும் சிக்கலை சந்தித்திருந்தார்கள். எனவே அந்த ஒரு பெரும் புதிருக்கான ஒரு தீர்வைத்தான் இந்த 2 விஞ்ஞானிகளும் இப்போது கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த விடயங்கள்
வெளியிடப்படுகின்றன. ஒரு மருந்தின் இடதுகை வடிவம் ஒரு விளைவை தருமாம், அந்த வலதுகை வடிவம் இன்னும் ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதில் சரியானதை தேர்ந்தெடுத்து மருந்துகளை தயாரிப்பதற்கான முறைகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த இரண்டு பேரையும் இந்த கெமிஸ்ட்ரிக்கான அந்த ஒரு பரிசை பெறுவதற்கு தேர்வு செய்தோம் என்று சொல்லி நோபல் கமிட்டி வந்து அறிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை தான் அந்த இரண்டு பேரும் செய்திருக்கின்றார்கள் என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. இத்தகைய வழிமுறைகளை உருவாக்குவதில் தான் இந்த ஆண்டு இந்த இரண்டு விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகள் மிக மிக முக்கியமானவை. அதற்கான சக்தி வாய்ந்த கருவிகளை தான் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். பவர்ஃபுல் டூல்ஸ் தான் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட நோபல் பிரைஸ் கமிட்டி வந்து தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. எனவே இந்த நிலையில் இந்த பரிசு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி தெரிந்து கொண்ட போது அந்த ஜப்பானிய விஞ்ஞானி கென்சோ சோய் வந்து ஷாப்பிங்குக்கு போயிருந்தாராம். எனவே தனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக அந்த பொழுதில் அது இருந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். தான் பலருக்கும் நன்றியை சொல்லிக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கக்கூடிய அந்த செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு உற்சாகமான நாள் இந்த நாளாக இருக்கின்றது. அதிலும் இந்த பரிசை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு விஞ்ஞானி ப்ரொஃபஸர் ஹென்றி காகன் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அவர்கள் மொலிக்யூல கன்ஸ்ட்ரக்ஷனை அவர்கள் செய்திருந்தார்கள். அதுக்கு ஏன் அந்த விருது கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், இப்போதைய கிளைமேட் சேஞ்ச் மற்றும் இந்த நன்னீர் பற்றாக்குறை போன்றவற்றை கொஞ்சமாவது கையாள்வதற்கு, அந்த சேலஞ்சஸை வந்து டேக்கிள் பண்ணுவதற்கு அவர்களது கண்டுபிடிப்புகள் உதவியதன் காரணமாகத்தான் மூன்று பேர் கடந்த முறை இந்த கெமிஸ்ட்ரிக்கான அவார்டை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இரண்டு பேர் இந்த வருடத்திற்கான கெமிஸ்ட்ரிக்கான அந்த ஒரு நோபல் பிரைஸை பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நோபல் வீக்கை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மருத்துவம், அடுத்தது பிசிக்ஸ், அதுக்கு பிறகு மூன்றாவதாகத்தான் இந்த கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் வந்து அறிவிக்கப்படுகின்றது. நாளைக்கு வந்து லிட்ரேச்சருக்கான, இலக்கியத்திற்கான அந்த நோபல் பிரைஸ் அறிவிக்கப் போகின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமைதான் மிக மிக அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற பெரும் சர்ச்சைக்குரியதாக நீடிக்கக்கூடிய பீஸ் பிரைஸ் வழங்கப்படும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆல்ஃபிரட் நோபல் இவர் வந்து ஒரு ஸ்வீடிஷ் இன்வென்டர் அண்ட் பிஸ்னஸ் மேன். அவரால் தான் இந்த பரிசு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் சயின்ஸ் லிட்ரேச்சர் மற்றும் பீஸ் போன்ற அந்த விருதுகள் வந்து 1901 தானாம் சேர்க்கப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில விருதுகள், அதாவது எக்கனாமிக்ஸ் அந்த பிரைஸ் வந்து ஸ்வீடிஷ் சென்ட்ரல் பேங்கினால் தான் இடையில் சேர்க்கப்பட்டது என்று சொல்லியும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாளைக்கு வந்து லிட்ரேச்சருக்கான அந்த விருது யார் பெறப்போகின்றார் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது நீடிக்கின்றன. 10:27 ஈஸ்ட் எஃப்எம் இன்னைக்கு இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 4162937287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
4: 4164616401.
5: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6475221715. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோர்கேஜிற்கும் KM Business Solutions, 6475221775. KMBusiness.ca.
0: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
6: சிக்மா இஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
7: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
6: ஃபில்ட் வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
8: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி,
6: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
9: இன்னொரு கோடி.
10: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
0: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு.
0: சிக்மா,
12: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
13: எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.

ஞாயிற்று என்ற நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 10:40 ஆகியிருக்கின்றது. இப்போது தொழில்நுட்பம் வந்து பல வழிகளில் முன்னேறி இருக்கின்ற நிலையில் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் பல நெறிமுறைகளை புதிதாக கொண்டு வருவதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில்தான் இந்த வாரத்தில் நோர்வேயின் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை தொடர்பாக இங்கு பேசப்படுகின்றது. சில இடங்களில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸஸை பயன்படுத்துவதற்கான ஒரு தற்காலிக தடை, அதை விதிப்பதற்கு தான் நாடாளுமன்றம் வந்து சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று சொல்லி நோர்வேயின் அரசாங்கம் ஒரு ப்ரப்போசல் ஒன்றை முன்மொழிந்திருப்பதாக தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் ஒரு பீச்சுக்கு போகின்றோம், அல்லது பார்க்குக்கு போகின்றோம், அல்லது ஒரு ஜிம்மில் ஒரு ஒர்க் அவுட் செஷனாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் நாங்கள் சாதாரணமாக கண்களில் போடப்படுகின்ற கண்ணாடிகளை பயன்படுத்தியே அவற்றை நாங்கள் படம் எடுக்க முடியும், வீடியோஸ் எடுக்க முடியும். எனவே இந்த பல்வேறுபட்ட இடங்களிலும் இன்னும் ஒருவருக்கு தெரியாமலேயே இந்த செயல்

நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த பார்வைக்குட்படக்கூடிய நபர்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் போட்டோஸ் எடுக்கலாம், அவர்கள் பேசக்கூடிய உரையாளர்களை பதிவு செய்யலாம், அவர்கள் தொடர்பான வீடியோஸை வந்து ஆன்லைன்லே வெளியிடவும் முடியும். இந்த ஸ்மார்ட் கிளாஸஸின் மூலமாக அது சாத்தியமாகின்ற நிலையில்தான் இப்போது நோர்வே கவர்மெண்ட் வந்து அதை அந்த ஒரு சிக்கலை ஹேண்டில் பண்ணுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு தற்காலிக தடை ஒன்று தொடர்பான ஒரு ப்ரொபோசல் ஒன்றை பார்லமெண்டிலே சமர்ப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்கை நுண்ணறிவு கண்ணாடிகளின் நன்மைகளையும் தீமைகளையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்புவதோடு சில இடங்களில் அவற்றுக்கு தற்காலிகமாக தடை விதிப்பதற்கு தான் நாடாளுமன்றத்திற்கு ஒரு முன்மொழிவு ஒன்றை நோர்வேயின் அரசாங்கம் செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்போது மிக அதிகமாக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த புதிய டெக்னாலஜிஸ் போன்றவை மக்கள் அவர்களது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அவை குறித்து அதிகரித்து வரக்கூடிய கவலையின் மத்தியில் அரசாங்கங்கள் வந்து இந்த மாதிரியான விடயங்களை கட்டுப்படுத்த எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளில் கடைசியாக நிகழ்ந்திருக்கின்ற ஒரு முக்கியமான நடவடிக்கை இது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. பல நாடுகளின் அரசாங்கங்கள் ஏற்கனவே இந்த குழந்தைகள் உட்பட இளம் பருவத்தினர் சோசியல் மீடியாஸை பயன்படுத்துவதற்கான தடைகளை அறிவித்திருக்கின்றன. ஒரு சில அரசாங்கங்கள் அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இப்போது ஈடுபட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலையில்தான் நோர்வே அரசாங்கம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த டெம்பரரி பேன் ஒன்று எங்களுக்கு முடிந்த வரையில் எதிர்காலத்தில் என்ன மாதிரியாக நாங்கள் அதனை ஒரு நிரந்தர தடையாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று சொல்லித்தான் பார்லமெண்டில் இப்போது இந்த ப்ரொபோசலை சமர்ப்பித்திருக்கின்றது. எனவே விரைவாக அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என்பதையும் நோர்வேயின் அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக ஒரு சில இடங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிகம் பிரைவசி தேவைப்படக்கூடிய இடங்கள், இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், ஃபிட்னஸ் சென்டர்ஸ் வித் சேஞ்சிங் ரூம்ஸ் அண்ட் ஷவர்ஸ், ஒரு சில ஜிம்ஸ் போன்ற இடங்களிலெல்லாம் குளிக்கக்கூடிய வசதிகள், உடை மாற்றக்கூடிய வசதிகளோடு இருக்கும். எனவே இந்த மாதிரியான ஃபிட்னஸ் சென்டர்ஸ் வித் சேஞ்சிங் ரூம்ஸ் அண்ட் ஷவர்ஸ் போன்ற இடங்களில் இதனை பயன்படுத்துவது தடை செய்யப்பட வேண்டும். அதே நேரம் மேஜர் ஃபோக்கஸ் எங்கே இருக்கின்றது சொன்னால், அதிக குழந்தைகள் கூடக்கூடிய இடங்கள், பாடசாலைகள், கிண்டர் கார்டன்ஸ், பிளே கிரவுண்ட்ஸ் மற்றும் யூத் கிளப்ஸ் போன்றவை அதிகம் இப்போது கவனத்தில் எடுக்கப்பட்டு அங்கெல்லாம் தற்காலிகமாக இந்த AI கிளாஸஸை பயன்படுத்துவது தடை செய்யக்கூடிய வகையில்தான் இப்போதே இந்த தற்காலிக தடை முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பொது இசை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் மட்டுமல்லாமல் சாதாரணமாக இந்த பார்க்ஸ், பீச்சஸ் மற்றும் மியூசியம்ஸ் போன்ற இடங்கள் அல்லது மால்ஸ் போன்ற அந்த ஷாப்பிங் சென்டர்ஸுக்கும் கூட அது விரிவடையலாம் என்று சொல்லித்தான் இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். எந்த வகையான அந்த டிவைசஸ் வந்து பாதிக்கப்படும் என்பதை தீர்மானிப்பதற்கும் நிரந்தரமான ஒரு ரெகுலேஷன், பெர்மனன்ட் ரெகுலேஷன் என்று தேவையா என்று சொல்லி தீர்மானிப்பதற்கு இந்த தடை, தற்காலிக தடை வந்து ஒரு அவகாசத்தை எங்களது அதிகாரிகளுக்கு வழங்கும் என்று சொல்லியும் நோர்வேயின் அரசாங்கம் இப்போது தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் தாங்கள் வந்து ஒரு பெர்மனன்ட் பேனை வந்து முன்மொழியவில்லை, இந்த மாதிரியான ஒரு சில டெக்னாலஜி மேம்படுத்தப்பட்ட டிவைசஸ் எங்களுக்கு ஒரு சில பயன்பாடுகளுக்கு தேவைப்படுகின்றது என்று சொல்லியும் நோர்வேயின் அரசாங்கம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதில் குறிப்பாக ஒரு சில வல்னரபிள் குரூப்ஸ், அதில் அந்த கண் தெரியாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள் போன்ற மற்றும் இந்த சரியாக காது கேட்க முடியாதவர்கள் போன்றவர்களுக்கு இது வந்து ஒரு பயன்பாடு இருக்கக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கான அந்த பாவனைக்கான விதிவிலக்குகளை கொடுக்கக்கூடிய வகையிலும் கூட தாங்கள் பரிசீலனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நோர்வே அரசாங்கம் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் ஒரு சில நிறுவனங்கள் அதற்கு ஆதரவாக பல தகவல்களை பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய பிரைவசி இன்டர்நேஷனல் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், மக்களது தனியுரிமை அல்லது தனிப்பட்ட அந்த தகவல்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் மேலும் மேலும் தரவுகளை சுரண்ட முயலக்கூடிய பிற நிறுவன தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு வரவேற்கத்தக்க பாதுகாப்பு நடவடிக்கை தான் நோர்வேயின் இந்த நடவடிக்கை என்று சொல்லி அதனை வரவேற்றிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான தடை தற்காலிக தடையாக அமலுக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன, அது தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்பதைத்தான் நோர்வேயின் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த வாரத்தில்
10:46 இஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: ஸ்கார்போரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்கார்போரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374 416-412-7374.
3: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9086-56-56-416-908-5656.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: East FM 102.7.

நேரம் காலை 11 இஸ்டெஃபோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது புதன்கிழமை காலை பொழுதில். இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். இஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்பில் இஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை இன்றைக்கு 3% குறைந்திருந்தது. ஆனால் நாளைய நாள் 1% விலை உயரும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அக்டோபர் 8 நாளைய தினத்தில் இன்றிலும் பார்க்க 1% அதிகரித்த விலையில் நீங்கள் எரிபொருளை பெற முடியும் என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். 16 இப்போது வெப்பநிலை, 15°C உணரப்படுகின்றது. முகில்தான் ஆதிக்கம் இன்னமும் கூட செலுத்துகின்றது. இடையிடையே கொஞ்சம் ஒரு மங்கலான வெளிச்சத்தையும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பிற்பகல் வேளையில் சூரிய வெளிச்சத்தை இன்னும் சற்று அதிகம் காணலாம். வெளிச்சமும் முகிலும் பிற்பகல் வேளையில் தொடர்ந்து இணைந்திருக்கப் போகின்றது. இடையில் கொஞ்சம் மழை ஒரு சில இடங்களில் வந்து போகலாம். அதிகம் இல்லை, தூறலாக 1 mm அளவில் இருக்கும். இன்றைக்கு 20 வெப்பநிலை உயர்ந்து 21 நாங்கள் உணரப்போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் மாதிரியான ஒரு உணர்வு இன்றைக்கு இந்த வெப்பநிலையை பொறுத்தளவில் இருக்கலாம். இரவு வேளை 11 வெப்பநிலை சரிந்து 9°C உணரப்படும். தொடர்ந்து வருகின்ற நாட்கள், அதாவது நாளை மறுதினம் 2 பிரதானமாக வெயில் தான் இருக்கும். வெப்பநிலை 18 உயர்ந்து 18 நாங்கள் உணரப்போகின்றோம். வியாழன் வெள்ளிக்கிழமைகள் இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய அந்த லாங் வீக்கெண்டின் நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம். சொன்னால் சனிக்கிழமை 19 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும் பகல் பொழுதில். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், அதிக முகில் தான் இருக்க போகின்றது. அதுக்கு பிறகு மழை தொடங்கலாம், மெல்லிய தூறல் இருக்கும். மதியம் மாலை பொழுதில் 18 வெப்பநிலையாகவும் உணர்நிலையாகவும் ஞாயிற்றுக்கிழமை இருக்க போன்றது. திங்கட்கிழமை அன்றைக்கு விடுமுறை நாள், தேங்க்ஸ் கிவிங் டே, பொறுத்தளவில் சிறப்பான ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நிலைமைகள் இருக்கும். 21 வெப்பநிலை உயர்கின்றதாம். 23 நாங்கள் உணர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் முகில் பகல் இணைந்திருக்கலாம். மாலை இரவு பொழுதில் மழை கொஞ்சம் வரலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அதுக்கு பிறகு இந்த விடுமுறையெல்லாம் நீங்கள் அனுபவித்து முடித்ததுக்கு பிறகு மீண்டும் வேலைக்கு திரும்பக்கூடிய அடுத்த செவ்வாய்க்கிழமை வெப்பநிலை சரிந்திருக்கக்கூடிய நிலைமைகள் ஆரம்பிக்கின்றது. அடுத்த வாரத்தில் அதுக்கு பிறகு ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் கூடிய உணர்நிலையை நாங்கள் பெறக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. இன்றைக்கு ஒரு 10 காலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்திருக்கக்கூடிய இந்த Crew-12 மீண்டும் வீட்டுக்கு திரும்புகின்றது. பூமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு 4 விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் கேப்சியூல் மூலமாக மீண்டும் பூமிக்கு திரும்புகின்றார்கள் என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களை தான் நாசா வெளியிட்டிருப்பதை காண முடிகின்றது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனிலிருந்து இன்று புதன்கிழமை காலை 8:05 ஃப்ரீடம் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய டிராகன் கேப்சியூல் பிரிந்து பூமியை நோக்கி அதன் பயணத்தை ஆரம்பித்து விட்டதாம் ஏற்கனவே. எனவே திட்டமிட்டபடி எல்லாம் மிகச்சரியாக அந்த பயணம் அமையமாக இருந்தால் ஃப்ரீடம் நாளைய தினம் வியாழக்கிழமை காலை 11:34 பசிபிக் ஓஷனில் அது தரை இறங்கும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. கலிபோர்னியாவின் கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த பசிபிக் ஓஷன் அந்த நீரில் தான் அந்த ஸ்பிளாஷ் டவுன் நாளைக்கு 11:34 எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே Crew-12 மிஷனில் பணியாற்றியிருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்கள் 10 காலமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல ஆய்வுகள் அல்லது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் தொடர்பான பல பணிகள் எல்லாவற்றையும் செய்துதான் அவர்கள் தங்களது பணியை நிறைவு செய்து கொண்டு இன்றைக்கு பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு வியாழக்கிழமை காலை பொழுதில் அவர்கள் தரையிறங்குவார்கள். 11:34 தரையிறங்க மாட்டார்கள், கடலில் தான் அவர்கள் இறங்கப் போகின்றார்கள். எனவே அதை நேரடியாக நீங்கள் காண்பதற்கான அந்த ஒரு கவரேஜ் 10:20 ஆரம்பிக்கும் என்பது தொடர்பான அந்த செய்திகளைத்தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த வெற்றிகரமான அந்த ஸ்பிளாஷ் டவுன் கலிபோர்னியாவில் நடந்ததுக்கு பிறகு பிற்பகல் வேளை 1:15 நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் இணைந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை இந்த Crew-12 அவர்களது அந்த ஹோம் கமிங் தொடர்பாக நடத்த இருக்கின்றது என்பது தொடர்பான அந்த தகவல்களைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 11:05 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business arambiporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
5: VG Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சன், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
11: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப் எம் .ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:16 இருக்கிறது. இலங்கை தொடர்பான முக்கியமான செய்தி ஒன்றை இன்று பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருக்கின்றார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால்தான் அவர் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பு கிரளப்பனை பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு இன்று அதிகாலை சென்றிருக்கக்கூடிய லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர விசாரணை நடத்தி அதுக்கு பிறகுதான் ஷிரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. மருத்துவ சிகிச்சைகளுக்காக செப்டம்பர் 16 சிங்கப்பூருக்கு சென்றிருக்கக்கூடிய ஷிரந்தி ராஜபக்ஷ நேற்று முன்தினம்தான் இலங்கையை சென்றடைந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையிலான உத்தரவொன்றை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி மாளிகாகந்தை நீதிவான் நீதிமன்றத்தில் ஒரு முன்பிணை மனு ஒன்றையும் அவர் தாக்கல் செய்திருந்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மனு மீதான விசாரணைகளுக்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளை எதிர்வரும் 12 அந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதவான் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில்தானாம் ஷிராந்தி ராஜபக்ஷ இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அரசாங்க வங்கியொன்றில் இடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட 100,00,000 ரூபாய் பணத்தை முறையில்லாத விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பான ஊழல் மற்றும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் தவறு இழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில்தான் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஷிராந்தி ராஜபக்ஷ மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகளும் கூட முன்வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் ஷிராந்தி ராஜபக்ஷ வந்து சிறிலைய சவிய என்ற ஒரு அறக்கட்டளையை தொடங்கியிருந்தாராம். அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஷிராந்தி உட்பட 3 பேர்களின் ஒன்றிணைந்த ஒரு மக்கள் வங்கி கணக்கும் கூட இந்த அறக்கட்டளைக்காக தொடங்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மக்கள் வங்கியின் சுதுவெல்ல கிளையில்தான் இந்த கணக்கு ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இதற்காக இந்த கணக்கை ஆரம்பிக்கின்ற போது பயன்படுத்தப்பட்ட அடையாள அட்டை, அதுவும் கூட போலியான அடையாள அட்டை என்று சொல்லியும் அப்போதே ஷிரந்தி ராஜபக்ஷ மீது ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் இன்னும் ஒரு பிரச்சனை தொடர்பாகவும் இங்கு பேசப்படுகின்றது. கொழும்பில் இருக்கக்கூடிய ரிஜ்வே ஆரிய சிறுவர் மருத்துவமனை அதன் தேவைக்காக சிடி ஸ்கேன் ஒரு இயந்திரம் ஒன்றை அன்பளிப்பாக வழங்குவதற்காக அரசாங்க வங்கியொன்றிலிருந்து நிதியை பெற்று ஒரு சீன அரசாங்கம் ஒன்றினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட சிடி ஸ்கேன் இயந்திரத்தை இந்த சிறிலிய சவிய நிதியத்தின் ஊடாக அந்த மருத்துவமனைக்காக அவர் வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த சம்பவம் தொடர்பிலும் கூட ஷிரந்த ராஜபக்ஷ மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த குற்றச்சாட்டு தொடர்பாகவும் கூட ஏற்கனவே போலீசார் வந்து விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்த சிடி ஸ்கேனை வாங்குவதற்கான அந்த பணத்தொகை வந்து சிறிலிய சவிய நிதியத்தின் கணக்கில் இன்றும் பாதுகாப்பாக இருக்கின்றது என்று சொல்லியும் அதில் மோசடிகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லியும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்திருப்பதாகவும் அந்த தகவல்களை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு கொலை வழக்கொன்று தொடர்பாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே சுமத்தப்பட்டு விசாரணைகள் அதற்கான அழைப்புகளும் கூட விடுக்கப்பட்டிருக்கின்றனவாம். இலங்கையின் ரக்பி வீரராக இருந்திருக்கக்கூடிய தாஜுடீன் என்பவர் கொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு தொடர்பாகவும் இவரது பெயர் இங்கு பேசப்படுவதாக இந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தாஜுடீன் கொலை வழக்கில் செஞ்சிலுவை சங்கத்தினால் ஷிரந்தி ராஜபக்ஷவினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதியம், சிறலிய சவிய நிதியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஃபெண்டர் வாகனம், அதுவும் இந்த கொலை சம்பந்தமான அந்த ஒரு வழக்கும் தொடர்பு படுத்தப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் அந்த ஒரு கொலை வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டுகளும் கூட ஷிரந்தி ராஜபக்ஷ மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, இது வந்து விளையாட்டு அமைச்சிற்காக பேருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக கூறி 2 கோடி ரூபாய் பெறுமதியிலான 2 பேருந்துகளை வரியில்லாமல் இறக்குமதி செய்து அவற்றை ஷிரந்தி ராஜபக்ஷவின் இன்னும் ஒரு
பாலர் பாடசாலைக்கு வழங்கியமை தொடர்பான ஒரு ஊழல் மற்றும் நிதி மோசடியும் கூட இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லியும் இப்போது அது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று அவர் இந்த வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு முக்கியமான செய்தியையும் காண முடிகின்றது. 11:22 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 4378607002.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 4167548881.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: வானலையில் தமிழ் வாசம்,
9: தமிழ் வாசம்
8: ஈஸ்ட் FM 102.7
9: 102.7.

புதியமுகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 11:35 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. யானைகள் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்கள் பல தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. இந்த வகையில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வொன்று தொடர்பாகத்தான் இங்கு பேசப்படுகின்றது. ஆப்பிரிக்காவின் யானைகள் தாங்களோ அல்லது தங்களது குடும்பத்தின் உறுப்பினர்களோ நோய்வாய்ப்படுகின்ற போது பல மருத்துவ தாவரங்களை பயன்படுத்தி தாங்களாகவே தங்களை குணப்படுத்திக் கொள்ளுகின்றன என்பதுதான் இப்போதே இந்த ஆய்வு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்பது தொடர்பான செய்திகளைத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கென்யாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் அல்கன் அந்த பகுதியில் யானைகள் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிகளோடு இணைந்து வாழக்கூடிய மக்களிடமும் அல்லது அந்த யானைகளோடு வாழ்ந்து தொடர்ந்து அவை தொடர்பான கவனம் எடுத்து வரக்கூடிய பணியாளர்களுடனும் செய்யப்படுகின்ற நேர்காணல்களின் அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆய்வின் முடிவை வந்து வெளியிட்டிருக்கிறார்களாம். இந்த பகுதியில் வாழக்கூடிய யானைகள் அவற்றின் அசாதாரணமான நடத்தையினால் நீண்ட காலமாகவே விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தங்கள் உணவுக்கு தேவையான அந்த மினரல்ஸை பெற்றுக்கொள்வதற்கு அவை வந்து குகைகளுக்குள்ளே சென்று தங்களது

தங்களது மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றன என்பதைத்தான் சொல்வதாகவும் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விஞ்ஞானிகளில் ஒரு மிக முக்கியமான விஞ்ஞானியாக அமெரிக்காவின் பிரவுன் யூனிவர்சிட்டியை சேர்ந்திருக்கக்கூடிய எலோடி பிரைமன் அவர் என்ன சொல்கின்றார் சொல்லி பார்த்தால், காடுகள் அழிக்கப்படுவதன் மூலம் விலங்குகளும் மனிதர்களும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான இயற்கையான இந்த மருந்துகளை நாங்கள் இழக்க நேரிடுகின்றது என்று சொல்லித்தான் இந்த ஆய்வுகளுக்கு சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் மனிதர்கள் அல்லாத இயற்கையான உலகோடு எந்த அளவுக்கு ஆழமாக பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மவுண்ட் எல்கன் ஃபவுண்டேஷன் அந்த இயற்கை பாதுகாப்பு அமைப்போடு பல விஞ்ஞானிகள் இணைந்து பணியாற்றுகின்றார்கள். அவர்களும் கூட இந்த ஆய்வில் கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் உள்ளூர் மக்களோடு இணைந்து பணியாற்றித்தான் பல தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா. யானைகள் வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தோன்றிய நேரங்களில் குறிப்பிட்ட தாவரங்களை தேர்ந்தெடுத்து உட்கொள்வதையும், அதே நேரம் தாய் யானைகள் முக்கியமான அந்த மருத்துவ தன்மை இருக்கக்கூடிய தாவரங்களை அல்லது தாவரப் பொருட்களை தங்களது குட்டிகளுக்கு கொடுப்பதையும் அந்த மக்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், குறைந்ததொரு 35 வகையான தாவரங்களை இந்த மருத்துவ ரீதியாக யானைகள் பயன்படுத்த தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதையும் கூறியிருக்கின்றார்களாம். அதில் 25 வகைகள் மிக முக்கியமான மருத்துவ பயன்பாட்டை கொண்டதாக உள்ளூரிலே ஏற்கனவே அறியப்பட்டவையாக இருக்கின்றன என்று சொல்லியும் ஆய்வாளர்கள் இப்போது முக்கியமான ஒரு முடிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் என்ற ஒரு மேகசினில் தான் இந்த ஆய்வு முடிவு வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஒரு சில தகவல்கள் வந்து சுவாரஸ்யமான தகவல்களாகவும் கூட அந்த உள்ளூர் மக்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த அங்குழு வீட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாவரம், அந்த தாவரத்தை வந்து யானைகள் தங்களது குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாக பயன்படுத்துவதாகவும் கூட அந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்களாம். இந்த அங்குழு வீட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாவரம் வந்து ஏற்கனவே மனிதர்களிடமும் இந்த வயிற்று வலி உட்பட பல நோய்களுக்கான மருந்தாக பயன்படுத்தப்படுவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் தாய் யானைகளையும் கூட அது தொடர்பாக தெரிந்து வைத்திருக்கின்றன. தங்களது வாயில் அவற்றை மென்று உள்நீரோடு கலக்கி அதில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் நீக்கி வேறு சில மரங்களின் வேர்களோடு சேர்த்து அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக மாறுகின்ற வரை வாய்க்குள் வைத்து மெல்லுகின்றனவாம். அதற்கு பிறகு அவற்றை குட்டிகளுக்கு கொடுக்கின்றன என்று சொல்லியும் இப்போது அந்த உள்ளூர் மக்கள் தெரிவித்திருக்கின்றமை பெரும் சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்று சொல்லித்தான் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்கள் தொடர்பாக ஜப்பானின் நாகசாகி யூனிவர்சிட்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த தகவல்கள் வந்து எங்களுக்கும் கூட இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுகின்றன. எனவே மேலதிகமான ஆய்வுகள் நாங்கள் இது தொடர்பாக செய்ய இருக்கின்றோம். இருந்தாலும் இப்போதைக்கு யானைகள் வந்து தங்களது குட்டிகளுக்காக தனிப்பட்ட மருத்துவ பராமரிப்பை வழங்குகின்றன என்று சொல்லி எங்களால் உறுதிபட சொல்ல முடியாது. ஆனால் கூடுதலான ஆதாரங்களை திரட்டக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. நிறைய இடங்களில் வந்து கேமராஸில் அவற்றையும் வைத்து கூட தொடர்ச்சியாக அந்த யானைகளின் நடவடிக்கைகளை அவர்கள் பதிவு செய்து வருகின்றார்களாம். யானைகள் வந்து அதிகம் தேடி தேடி பயன்படுத்தக்கூடிய அந்த தாவரங்கள் தொடர்பாகவும் கூட நாங்கள் கண்டறிந்து அவற்றினை வைத்தும் புதிய ஆய்வுகளை நாங்கள் செய்து வருவதாகவும் கூட அந்த ஆய்வாளர்கள் குழு தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். எனவே யானைகளை பின்தொடர்ந்து அவை குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் எந்த தாவரங்களை பயன்படுத்துகின்றன என்று சொல்லி கண்டறிந்து உண்மையிலேயே அந்த தாவரங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு முக்கியமான பயன்பாடு இருக்கின்றதா என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியான ஆய்வுகளை செய்து அதை மனிதர்களுக்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த வகையிலும் நாங்கள் பல விடயங்களை தீர்மானிப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் என்று சொல்லித்தான் அந்த ஆய்வுக்குழு தெரிவித்திருப்பதாகவும் இப்போது சொல்லப்படுகின்றது. ஆனால் ஏற்கனவே வேறு சில விலங்குகள் இந்த தாவரங்கள் மற்றும் வெவ்வேறு இயற்கை வளங்களை பயன்படுத்தி தங்களுக்கு தாங்களே சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. சுய மருத்துவம் செய்யக்கூடிய விலங்குகளாக ஒரு சில முக்கியமான அந்த கிரேட் எய்ப்ஸ் வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அந்த மனித குரங்குகள் கொரில்லாஸ் போன்றவை எல்லாமே ஒரு சில தாவரங்களை காயமடைந்திருக்கக்கூடிய தங்களது உடல் பகுதிகளில் தேய்ப்பதன் மூலமாக அதிலிருந்து அவற்றை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றன என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கிறது. ரோமானிய எழுத்தாளர் கிளாடியஸ் எரியானஸ் ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் ஒன்றை எழுதி இருக்கின்றார். தி நேச்சுரா அலுமின் அனிமலியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூல் ஒன்று அவர்

எழுதப்பட்டிருக்கின்றதாம். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் சொன்னால், ஈட்டிகளாலும் அம்புகளாலும் காயமடைந்திருக்கக்கூடிய ஒரு யானை ஒலிவ் மரத்தின் பூக்களையும் மண்ணையும் உட்கொண்டது என்று சொல்லி அதில் எழுதியிருக்கின்றாராம். அதுக்கு பிறகு அந்த யானை முழுமையாக குணமடைந்தது என்று சொல்லியும் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் யானைகள் தொடர்பான மேலதிகமான ஆய்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். எனவே இதன் மூலமாக எதிர்காலத்தில் மனிதர்களின் உயிர்களை காப்பாற்றக்கூடிய புதிய இயற்கை மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கலாம் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் காடுகளை அதன் இயற்கை நிலையிலேயே பாதுகாப்பது தொடர்பான முக்கியத்துவத்தையும் இங்கு நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம் என்று சொல்லியும் அந்த ஆய்வாளர்கள் குழு தெரிவித்திருக்கின்றது. நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 11:42.

நேற்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:47 நிமிடம். சரி, இந்த வேளையில் நேற்று ஒரு விடயம் பேசியிருந்தோம். இந்த ஆண்டிற்கான அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் எதிர்வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதியோடு நிறைவு பெற இருக்கின்ற நிலையில் இதுவரைக்குமே ஒரு சூறாவளி ஒன்று இந்த முறை இந்த அட்லாண்டிக் பேசினில் உருவாகவில்லை என்று சொன்னாலும், இப்போது காலநிலை வல்லுநர்கள் ஒரு சூறாவளி உருவாக்கம் ஒன்றிற்கான ஆரம்ப அறிகுறிகளை கண்காணித்து வருகின்றார்கள் என்பது தொடர்பாக ஏற்கனவே நேற்றும் சொல்லப்பட்டது. இப்போது தொடர்ந்து அவதானிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை தொடர்பாக இன்னமும் மேலதிகமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பகுதியில் இசையாஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அட்லாண்டிக் ஹரிக்கேன் இப்போது அதிகம் வல பெற்றிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனின் முதல் சூறாவளியாக அது உருவெடுத்து வருகின்றது என்பதுதான் இன்றைக்கு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த யுகாட்டன் பெனின்சுலா மற்றும் US கல்ஃப் கோஸ்ட் பகுதியில் எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய நிலைமையை அது ஏற்படுத்தலாம் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தின் இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் வந்து சூப்பர் எல்னினோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வெதர் ஃபெனாமினின் காரணமாக அது இதுவரைக்குமே இந்த விதமான ஒரு சூறாவளியையும் அது பெறவில்லை என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இந்த ஹரிக்கேன் இசையாஸ் இப்போது உருவாகி அது மிக பலம் பெற்ற நிலையில் பயணிக்குமாக இருந்தால் இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனின் மிக தாமதமான முதலாவது ஹரிக்கேனாக அது இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு இப்போதே இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். யுகாட்டன் பெனின்சுலா மற்றும் அமெரிக்காவின் வடக்கு வளைகுடா கடற்கரை பகுதிகளிலும் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு சிஸ்டம் அதன் ஒரு உருவாக்கத்தை உன்னிப்பாக கண்காணியுங்கள் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று புதன்கிழமை காலை பொழுதிலும் கூட அந்த பகுதியில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ட்ராபிக்கல் ஸ்டோம் மாதிரி இந்த இசையாஸின் வருகையை சந்திக்கின்றார்கள் என்பதும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு ஏனைய இடங்களுக்கும் கூட அடுத்த ஒரு சில நாட்களில் சற்று பலம் பெற்ற நிலையில் அந்த வெப்பமண்டல புயல் நகர்ந்து அது சூறாவளியாக மாறலாம் என்று சொல்லித்தான் இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் டெக்சாஸ் போன்ற இடங்களில் எல்லாம் அதன் பாதிப்பு உணரப்படும் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் வெள்ளிக்கிழமைதான் சென்ட்ரல் US கல்ஃப் கோஸ்ட் பகுதியில் மிக பலமான மழையையும் அந்த சிஸ்டம் உருவாக்கப் போகின்றது என்பது தொடர்பான எதிர்வு கூறல்கள் இப்போது தரப்பட்டிருக்கின்றன. வியாழக்கிழமை வந்து ஒரு சில இடங்களில் வந்து 50-100 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் யுகாட்டன் பகுதியிலெல்லாம் அந்த அளவுக்கு மழை இருக்குமாம். வெள்ளிக்கிழமையும் கூட 75-150 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கலாம் என்று சொல்லி கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் பல இடங்களில் தான் பாதிப்புகள் உணரப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதாம். கனடாவில் அந்த தாக்கம் இருக்குமா என்று சொல்லி கேட்டால் கொஞ்சம் நாங்கள் அதனை உணர முடியும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். லாங் வீக்கெண்டுக்கு ஏற்கனவே ஒரு மைல்டான ட்ரையான கால நிலைதான் எதிர்வு கூறப்பட்டது. ஆனால் இந்த சூறாவளியின் ஒரு சில எச்சங்களை இங்கும் கூட நாங்கள் சந்திக்க முடியும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் ஞாயிற்றுக்கிழமை மாலை மற்றும் திங்கட்கிழமை மாலை பொழுதெல்லாம் கொஞ்சம் மழையை நாங்கள் சதவீத அறிவில் இருக்கக்கூடியவர்களும் சந்திக்கப் போகின்றோம் என்பதை எதிர்ப்பு கூறுகின்றார்கள். இப்போது அதிக அளவில் இல்லை, ஆனால் குறைந்த அளவிலான அந்த பாதிப்பை இந்த ஹரிக்கேன் இசையாஸ் எங்களுக்கும் கூட தரலாம் லாங் வீக்கெண்டில் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இந்த தகவலோடு நேற்று இன்ற நாளையை நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் அதிகம் இல்லை, ஆனாலும் கூட வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் இன்று பிற்பகல் வேளையில் சொல்லப்படுகின்றன. சிறந்த வெப்பநிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது 17-16 உணரப்படுகின்றது. 20 வரை வெப்பநிலை உயர்ந்து 21 பிற்பகல் வேளையில் கூடிய உணர்வாக இன்று உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகிலும் இணைந்திருக்கும் இன்றைய தினம் பிற்பகல் வேளையில். மாலையில் மெல்லிய மழை 1 மில்லிமீட்டர் அளவில் வந்து போகலாம். இரவில் 11 வெப்பநிலை இருக்கும். 9 உணரப்படும். இன்று 6:48 சூரியன் அஸ்தமிக்கும். எரிபொருள் விலை நாளைய தினம் 1% உயரலாம் என்பது தொடர்பான தகவல்களும் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி.
2: 6427268 2710 மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388
3: சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: Sigma's an action adventure film.
5: Abba, bye marba, sulid ba.
4: Filled with a lot of new fresh elements.
6: Indha soodum bodhiyum oru coin oda rendu pakkam varum.
4: Like heist, treasure hunt.
7: Inoru kodi.
8: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
3: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
9: Audience ku enna theviyo adu pannu.
3: Sigma.
10: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
11: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். எப்போதுமே கேளுங்க.
1: அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்கிறப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வர தயாராக இருக்கின்றன. டொரோனோக்குள்ள வழியில் எல்லாம் என்ன நடைபெற்றது, நடைபெறுது, நடைபெறப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நாங்களும் பார்த்து கொள்ளலாம். நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் .ca கூட இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு அதனுடாகவே ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212-416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே எப்படி இருக்கிறது வானிலை என்று சொல்லி பார்க்கலாம். அது நேச்சர் அப்படியான வெதர் எங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால், இன்றைக்கு வந்து 17 இப்போது இருக்கின்றது. 21 வரை ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை என்ன, இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சிறந்த காலநிலை. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வெளிச்சமாகத்தான் இருக்க போகிறது. பிரதானமாக மழையை வந்து கொஞ்சம் பிற்போட்டிருக்கிற ஒரு 9 மணி அளவில் இரவில் இந்த மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையில் ஒரு 6 மணி வரைக்கும் சூரிய வெளிச்சம் தான் நிறைந்திருக்க போகின்றது. அதே வேளையில் நாளைக்கும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 16 அதிகூடிய வெப்பநிலை. இப்போது 21 இன்றைக்கு இருந்து 16 நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், நேற்றிலிருந்து 3% இன்று குறைவடைந்திருந்தது. ஆனால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடையே இருக்கின்றது. 12:03 மற்றும் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:10 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் சிட்டி வந்து வாட்டிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நேற்று வந்து இந்த அட்வான்ஸ் வாட்டிங் ஆரம்பித்திருக்கின்றது. எலெக்ஷன் டே அக்டோபர் 26, இன்றைக்கு வந்து 2வது நாளாகவும் வாட்டிங் இடம்பெறுகின்றது. காலை 10 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது அக்டோபர் 11 வரையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாக்களித்துக் கொள்ள முடியும். ஒரு தரம் தான் நீங்கள் வாக்களிக்கலாம், ஆனால் இன்றைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை இடையில வந்து ஏதோ ஒரு நாளில் நீங்கள் முன்கூட்டியை வாக்களிக்க விரும்புகின்றவர்கள் வாக்களித்துக் கொள்ள முடியும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் மெயில் மூலம், அதாவது தபால் மூலம் வாக்களிப்பவராக இருந்தால் அக்டோபர் 14 நண்பகலுக்கு முன்னர் கிடைக்கக்கூடியதாக உங்களுடைய வாக்குகளை அனுப்பிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக நீங்கள் வாக்களிக்க செல்லும் போது நீங்கள் ஒரு வலிடான ஐடி, அதாவது உங்களுடைய பெயரும் டொரண்டோ அட்ரஸையும் காட்டக்கூடியதாக நீங்கள் ஒரு ஐடி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து போட்டோ ஐடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை, ஆனால் உங்கள் பெயரையும் அட்ரஸையும் கொண்டதாக இருக்க வேண்டும். இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் toronto.ca/elections அப்படின்னு போனீங்கன்னா அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதிர்ஷ்டம் தொடர்பான ஏராளமான செய்தி இருக்குது. அதே போன்று கனடா தொடர்பான செய்தி, இனி இந்த ஃப்ளூ சீசன்ஸ் அப்படின்னு பல விடயங்கள் இருக்குன்னு அவற்றை நாங்கள் எடுத்து வரப்போகிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 12:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல்
4: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல், பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில், வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர், 416-293-4141.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ், எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ், எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
7: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM, 102.7.

12:23 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். அதிர்ஷ்டம் பக்கம் நாங்கள் எட்டி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை மறுதினம், தூரம் எல்லாம் இல்லை, நாளை மறுதினம் லோட்டோ மேக்ஸ் வந்து 80 மில்லியனாக பரிசு தொகை இருக்க போகுது அப்படின்னு சொல்லித்தான் ஓஎல்ஜி இப்போது கூறியிருக்கின்றது. ஒரு மோஸ்ட் எக்ஸைட்டிங் ட்ரோஸ் ஆஃப் த சீசனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே வேளையிலே இந்த கிராண்ட் பிரைஸோடு, அதாவது அதி உச்சமான இந்த 80 மில்லியன் ஜாக்பாட் தொகையோடு 14 மேக்ஸ் மில்லியன் பிரைசஸும் இருக்கின்றனவாம். ஒவ்வொன்றும் வந்து $1 மில்லியன் பெறுமதியானவை என்று சொல்லி தெரியும். 14 இருக்கின்றன, அதோடு 80 மேக்ஸ் பிளஸ் பிரைசஸும் இருக்கின்றனவாம். அது என்ன அப்படின்னால், மேக்ஸ் பிளஸ் என்று சொல்லி பார்க்கையில் $1,00,000, இது 80 இருக்கின்றது. அப்படி அவ்வாறு வழங்க இருக்கின்றது இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை லோட்டோ மேக்ஸ் அப்படி என்று சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றது. அத்தோடு கடந்த தடவை இந்த 80 மில்லியன் எப்போது வெல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஏப்ரலில் 2 லண்டன் ஆண்டாரியோவை சேர்ந்த நண்பர்கள் இந்த ஜாக்பாட் தொகையை பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஓஎல்ஜி தெரிவித்திருக்கின்றது, இந்த லோட்டோ மேக்ஸ் பிளேயர்ஸ் ஆண்டாரியோவிலே 2009 பார்க்கையில் இதுவரையில் $10 பில்லியன் வந்து வின் பண்ணியிருக்கின்றார்களாம். இதில் வந்து 125 ஜாக்பாட் வின்ஸ் ஆக இருக்கின்றது. 1,008 மேக்ஸ் மில்லியன் பிரைசஸும் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லி ஓஎல்ஜி தெரிவித்திருக்கின்றது. 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் புதிய நகர முதல்வருக்கான போட்டியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் விலகியுள்ள நிலையிலும் நேற்றிரவு இடம்பெற்ற விவாதத்தை அடுத்தும் முன்மணி வேட்பாளர்களுக்கிடையிலான போட்டி மிக நெருக்கமாக உள்ளதை இன்று வெளியாகியுள்ள போரம் ரிசர்ச் கருத்துக்கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவ் 46% ஆதரவுடன் முன்னிலையில் உள்ள போதிலும் சக வேட்பாளர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கும் அவருக்கும் இடையில் 4% இடைவெளி மாத்திரமே இக்கருத்து கணிப்பில் அவதானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய ஆட்சியில் இந்தி திணிக்கப்படுவதாக மலிவான போலி அரசியலை திமுகவும் அதற்கு சார்பான ஊடகங்களும் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. கரூர் மற்றும் கோவையில் உள்ள மருத்துவமனைகளில் வழங்கப்படும் மாத்திரை உரைகளில் இந்தி உள்ளதாக புகைப்படங்கள் வெளியான நிலையில் அந்த உரைகள் கடந்த திமுக ஆட்சியில் அச்சடிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் மதுரை கள்ளழகர் கோயில் நுழைவாயிலில் தமிழ் அளிக்கப்பட்டு இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மாத்திரமே உள்ளதாக வெளியான புகைப்படங்கள் போலியானவை என்றும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்ட திமுக இவ்வாறான மலிவான அரசியலை கைவிட வேண்டுமென தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் தகவல்களையும் புகைப்படங்களையும் முறையாக ஆய்வு செய்யாமல் திமுக சார்பு ஊடகங்களும் தவறான செய்திகளை பரப்புவதாக அது விசனம் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்ஷ லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர் மருத்துவமனை ஒன்றிற்கான உபகரண கொள்முதல் தொடர்பில் 10 மில்லியன் ரூபாய்கள் பெறப்பட்ட விவகாரத்திற்காக இக்கைது இடம்பெற்றுள்ளது. ஷிரந்தி ராஜபக்ஷவை எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பட்டது.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசென்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-2426.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
7: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. October 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்சஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. November 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

12:45, வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கோடை காலம் வார நேரம் எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ, அதே போல் இந்த ஃபோல் சீசன் வருது அப்படின்னா ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து சரியான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது யாரெண்டா வேறு யாரும் இல்லை, இந்த நோய்க்கிருமிகள் வைரஸ் எல்லாத்துக்கும் வந்து அப்படி ஒரு சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிடிஏ பகுதியில் என்ன தான் எங்களுக்கு இடையில இந்த ரெட்டை இலக்கத்தில் நாங்கள் வெப்பநிலை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் குளிர் வந்து போனாலும் ரெட்டை இலக்கத்தில் தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். சரி, இப்படி இருக்கிற நேரத்திலேயே நிறைய பேருக்கு வந்து அச்சும் புச்சும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதை பார்க்கலாம் நாங்கள், அது வந்து அப்படி இருக்கிறவங்க நாங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கிறோம்னு சொல்லி நீ யோசிக்க தேவையில்லைண்டா. நிறைய பேருக்கு அங்கங்கே இப்படியான ஒரு நிலை தான் காணப்படுகின்றதாம். அதாவது வளமைக்கு மாறாக இந்த ஆண்டு கொஞ்சம் முட்கூட்டியே இந்த சுவாச நோய்கள் வந்து பரவ ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக இந்த ஃப்ளூ என்று சொல்லப்படுகின்ற இன்ஃப்ளூயன்ஸா தாக்கங்கள் வந்து ஆரம்பமாகி இருக்கிறதை தங்களால் காணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுகாதார அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து செயின்ட் மைக்கேல்ஸ் மருத்துவமனையினுடைய உள் மருத்துவ நிபுணர், அதே போன்று டொரோனோ பல்கலைக்கழகத்தினுடைய சுகாதார தரவு மற்றும் பகுப்பாய்வு துறையினுடைய கனடா ஆராய்ச்சி தலைவரான டாக்டர் ஃபஹத் ரசாக் இது தொடர்பாக கூறியிருக்கின்றார். இப்போது பார்க்கையிலே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சாவினுடைய தாக்கங்கள் வந்து அதிகரித்திருப்பதை தங்களால் காணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அதே போன்றுதான் டொரோண்டோவினுடைய ஜெனரல் ஹெல்த் மருத்துவமனை டாக்டரான தொற்று நோய் நிபுணரான டாக்டர் ஐசாக் போகோக் இவர் கூட சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், தன்னாலும் வந்து இப்படியான தொற்றுக்கள் வந்து அதிகளவில் பரவுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நிறைய இடங்களில் வந்து இந்த காய்ச்சல் பருவம் இந்த ஃப்ளூ சீசன் வந்து முட்கூட்டியே தொடங்குவதை தன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவரும் கூறியிருக்கின்றார். பொதுவாக வந்து இந்த ஃப்ளூ மற்றும் COVID-19 தடுப்பூசிகளை வந்து முட்கூட்டியே பருவுகின்ற வசதி இருந்திருந்தால் அது இன்னமும் இந்த தொற்றுக்கள் அவற்றினுடைய பாதிப்புகளை குறைப்பதற்கு இன்னும் வசதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். இருந்தாலும் இப்போதும் சொல்லப்பட்டிருக்கிற காலத்திலே வந்து தடுப்பூசிகள் கிடைக்கும் போது இந்த மக்கள் வந்து அவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே அதிக அளவில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்புகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். ஒன்டாரியோவை பொறுத்தளவிலே செப்டம்பர் 28 இந்த மோஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கின்றவர்களுக்கு, அதிக ஆபத்துள்ள ஒரு சில கேட்டகரிஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு தடுப்பூசி போடுவ தொடங்கியிருக்கின்றார்கள். பொதுமக்களுக்கு வந்து அக்டோபர் 26 முதல் தான் இந்த தடுப்பூசிகள் கிடைக்க இருக்கின்றன. RSV ஆகட்டும் அல்லது வந்து இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது ஃப்ளூ வேக்சின்ஸ், COVID-19 போன்றவற்றுக்கான இந்த சீசனுக்கான வேக்சின்ஸை பப்ளிக் வந்து 26 அக்டோபர் முதல் எடுத்துக்கொள்ள முடியும். 6 அதற்கு மேற்பட்ட யாருமே நீங்கள் வந்து ஃபார்மசியில் போய் எடுக்கலாம், அல்லது வந்து டாக்டர்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு போய் எடுக்கலாம், அல்லது வந்து பப்ளிக் ஹெல்த் யூனிட்ஸுக்கு போய் எடுக்கலாம். இந்த 3 இடங்களிலும் எது உங்களுக்கு வசதியோ அங்கே போய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பொதுவாக இவங்களுடைய டார்கெட் என்னன்னு சொன்னால் இந்த டிசம்பர் மாத நடுப்பகுதி தானாம். ஏனென்றால் அந்த நேரத்தில் தானாம் அதிக அளவு இந்த எதிர்ப்பு சக்தி வந்து மக்கள உச்சநிலையை அடையும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்படுத்தக்கூடிய வகையில், ஏனென்றால் தொற்று அதிகமாக இருக்குமாம். அப்போ வந்து ஒரு பீக்கில் இருக்கணும் மக்களினுடைய எதிர்ப்பு சக்தின்னு சொல்லி அதற்கேற்ற வகையில் திட்டமிட்டு தானாம் இந்த வேக்சின்ஸ் வந்து வழங்கப்படுகின்றது. அதே போன்று இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கின்றார்கள், அடிக்கடி நாங்கள் கை கழுவுறது, அதே போன்று இன்னமும் இந்த மாஸ்க் போன்றவற்றை நீங்கள் போட்டுக்கொள்வது வந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதாக தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் போது இனியவர்களுக்கு அது பவராகாமலும் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வேக்சின் போட்டுக்கொள்வதும் பாதுகாப்பானது. அதே வேளையில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, நீங்கள் சிக்கெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஏனைய நீங்கள் வேலைத்தலங்களுக்கு சென்று பணியாளர்களுக்கோ அல்லது பாடசாலைகளுக்கு சென்றோ அல்லது வேறு வேறு குடும்ப உறுப்பினர்களுக்கோ எங்கேயாவது அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வதையெல்லாம் குறைத்து உங்களுடைய உடல்நிலை சரியாகும் வரை வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் கூறியிருக்கின்றாராம், டாக்டர் ரசாக். ஆகவே அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். 12:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960. 4374777960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
5: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
6: Sigma's an action adventure film.
7: Abba, bye marba, sulid ba.
6: Filled with a lot of new fresh elements.
8: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam varu.
6: Like heist, treasure hunt.
9: Inoru kodi.
10: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
5: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
11: Audience ki enna theviyo adu pannu.
5: Sigma.
12: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
13: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
12: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
14: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
15: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
15: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 12:59. இன்னும் ஒரு சில செகண்ட்ஸில் வந்து ஒரு மணியை நாங்கள் கிட்ட இருக்கிறோம். சரி, இந்த வேளையில் வந்து வெளியே வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தால் 19 இருக்கின்றது. ஒரு 2 digits வந்து ஒரு மணி நேரத்திற்குள் உயர்வடைந்திருக்கின்றது. இன்னும் 2 அதிகரிக்க இருக்கிறது. அதாவது இன்று அதிகூடிய வெப்பநிலை 21 degrees இருக்க போகிறது. இன்றைக்கு கொஞ்சம் ஒப்பற்றளவில் போனஸ் வெதர் அப்படின்னு சொல்லலாம். முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்க போகின்றது. இரவில் ஒரு சிறிதளவு மழைக்கான வாய்ப்பு 9 அளவில் கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 17 அதிகூடிய வெப்பநிலை, நாளைக்கும் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடைய இருக்கின்றது. இன்று 3% குறைவடைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றார்கள். இப்போது நேரம் சரியாக 1 நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மழலாம். அதே போன்றுதான் eastfm ஆப்பும் இருக்கின்றது. அதனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இலவசமாக இலகுவாக டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

1:06 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வருகின்ற வெள்ளிக்கிழமை லோட்டோ மேக்ஸிலே ஜாக்பாட் தொகை 80 மில்லியனாக இருக்க போகுது. அதோடு 14 மில்லியன் பிரைசஸும், அதே வேளையில் ஏராளமான 1 லேக் பிரைசஸும் இருக்கின்றன. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. ஓஎல்ஜி என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த லோட்டோ மேக்ஸிலே ஜாக்பாட் தொகை வென்ற $40 மில்லியன் இது வந்து கடந்த ஆண்டு வாங்கப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் 28 அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்ட ஒரு டிக்கெட் தான் இந்த 40 மில்லியனை வென்றிருந்தது. கிரே கவுண்டி ரீஜனில் தான் ஒரு ரீட்டெயில் ஸ்டோரில் வந்து இது வாங்கப்பட்டிருக்கிறது. இதுலேயே வந்து இந்த டிக்கெட் வந்து இன்னும் கிளைம் பண்ணப்படவில்லை. ஒரு சில நாட்கள் தான் இன்னும் இருக்கின்றன. ஒரு வருடத்திற்கு தான் இது வந்து வேலிடாக இருக்குமென்னு சொல்லி தெரியும். மொத்தத்துக்கு பிறகு அது வெறும் பேப்பர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்த மாதிரி தான் 40 மில்லியன் இருக்கிற ஒரு பேப்பர். சரி, இதில் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் சோர்ந்து போக முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் யாராவது அந்த பகுதிக்கு போய் வந்து கூட இருக்கலாமாம். ஏனென்றால் அது வந்து நிறைய பேர் டூரிஸ்ட்டை வந்து கவருகின்ற ஏரியாவாக இருக்கின்றதாம். அதே போன்று அந்த காட்டேஜஸ் கூட நிறைய பேர் அங்கே போய் வருகின்ற இடமாக இருக்கிறதாம். இதில் வந்து ஓவன் சவுண்ட், மீ ஃபோல்ட் அதே போன்று த ப்ளூ மவுண்டன்ஸ், ஃப்ளஷர்டன், மார்க்டேல், அதே போன்று டூரம், ஹானோவர், இந்த இடங்களிலும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பகுதிகளில் சென்று வந்தவங்க யாருக்கும் கூட இந்த வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ள முடியும். 1:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பலோ, யோக் சினிமாஸில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா மற்றும் மீசிய முறுக்கு 2, 7 கடல் 7 மலை, பாத்தா, அன்பில் அவன், டாரத்தி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 1:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW Programs இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker Programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. Pharma College, டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998 அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர்,
6: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
7: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

1:20 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, அப்படியே காத்தோட காத்தா உங்களுக்கு வந்து கனடா குரோசரிஸ் அண்ட் எசன்ஷியல்ஸ் பெனிஃபிட் வந்து இப்போது கிடைக்க இருக்கிறது. 2வது பேமெண்ட் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இல்லை, இது வந்து எலிஜிபிளான கெனடியன்ஸுக்குத்தான் இப்போது வந்து இது வழங்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாம் அரசாங்கம். முதல் வந்து இதனுடைய நாமக்கரணம் என்ன அப்படின்னு சொன்ன, அதாவது பேர் வந்து ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி கிரெடிட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருந்தது. இது இப்போது கனடா குரோசரிஸ் அண்ட் எசன்ஷியல்ஸ் பெனிஃபிட் அப்படி என்று சொல்லி பெயர் மாற்றத்துக்குள்ளாகி உங்களுக்கு கிடைக்கின்றது. அதிலே முதல் கட்டமாக ஒரு ஒன் டைம் பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து இது ஒரு குவார்டர்லி பேமெண்ட்டாக இருக்கும், அதாவது வருடத்தில் 4 தடவைகள் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு 1 தடவை குறைவான இன்கம் கொண்ட கெனடியன்ஸுக்குத்தான் இந்த பெனிஃபிட் வந்து வரும் என்பது முக்கியமான ஒரு விடயம். இதிலே குறிப்பாக ஒரு குடும்பத்தின் நிலை, அதாவது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமணமானவரா இல்லையா, அதே போன்று மொத்த குடும்பத்தின் வருமானம், அதே வேளையில் எத்தனை குழந்தைகள் அங்கே இருக்கின்றார்கள், இப்படின்னு சொல்லி பல விடயங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இது தீர்மானிக்கப்படுகின்றது. அப்படி நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து வருடத்திற்கு $679 அதே போன்று அதிகபட்சமாக $679 வரை கிடைக்கலாம். அதை வந்து 4 தடவை பிரித்து தருவாங்க. அதே போன்று 4 குழந்தை அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கின்ற குடும்பம் அதிகபட்சமாக $1,826 வரை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இது வந்து இப்போது இருக்கின்ற விலைவாசியிலே உணவுகளுக்கு, அதே வேளையில் வீட்டு பாவனி பொருட்களுக்கு இருக்கிற விலைக்கு ஏதோ கடலில் பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி என்று வாங்கலே, அப்படித்தான் இருக்கிறது, ஒரு சின்ன துளி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் மக்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னமும் ஒரு வரவேற்பு இருந்தாலும் இந்த தொகைக்கு கொஞ்சம் அதிகரிக்கப்பட்ட தொகை தான் இப்போது வழங்கப்படுகின்றது. இருந்தாலும் அது வார வேகத்தில் டிசப்பியர் ஆகின்றது, மறைந்து போகின்றது அப்படின்னு சொல்லித்தான் பலர் தங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றார்கள். பொருட்களுக்கு எல்லாம் வந்து வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. பல இடங்களிலேயே இருக்கின்றது. இப்படியான விடயங்கள் எல்லாம் காணப்படுகிற நேரத்தில் வந்து மிகவும் கடினமாக இருக்கிறது. இதை எடுத்துச் செல்வதற்கு மக்கள் கடலில் மூழ்கி போயிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் கூறியிருக்கிறார்கள். சதம்டன் ஆண்டாரியோவை சேர்ந்த காய் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் சொல்லியிருக்கின்றார். அதே போன்று வான்கூவரை சேர்ந்த ஒருவர் சொல்லியிருக்கிறார், நான் இதுல இருந்து மிகவும் டயர்ட் ஆகிவிட்டேன் இப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். அதே போன்று இன்னும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாராம், சஸ்கஜுவானை சேர்ந்த ஒருத்தர், அரசாங்கம் எங்களை கைவிட்டுட்டு போல இருக்கு, எங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சஸ்கஜுவானில் இருக்கின்ற ஆலின் கேம்பல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கூறியிருக்கிறாராம். சரி, இப்படி மக்கள் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த கொஞ்சம் அதிகரித்த இந்த தொகையில் வருவது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். கனடாவில் மட்டுமில்லை, உலகம் முழுக்கவே இந்த நிலை தான், இதெல்லாம் மாறி வரணும் அப்படின்னு சொல்லித்தான் எல்லாருமே எதிர்பார்க்கின்றோம். 1:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவினால் அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதிகள் டொனால்டு டிரம்பின் புதிய 50% வரிகள் நடைமுறைக்கு வர முன்னரான ஆகஸ்ட் மாதத்தில் 8% பாரிய வளர்ச்சியை தொட்டதாக கனேடிய புள்ளிவிரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறக்குமதியை விட அதிகமாக செய்யப்பட்ட ஏற்றுமதியின் தொகை ஜூலை மாதத்தை விட 2 மடங்காகி 11.2 பில்லியன் டாலர்களை ஆகஸ்ட் மாதத்தில் எட்டியதாகவும் அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தகம் பதிவு செய்யப்படும் வரலாற்றிலேயே பாரிய நேர்மறையான தொகை இதுவென்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சட்டசபை தேர்தலில் தாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்ற நிலையில் வேட்பு மனுவில் அவர் 30 கோடி ரூபாய்கள் சொத்து மதிப்பை குறைத்து காண்பித்ததாக குற்றம் சாட்டி அவரது வெற்றியை ரத்து செய்ய கோரிய மனுவினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கணக்காளர் செய்த தவறிற்காக விஜயின் வெற்றியை எவ்வாறு ரத்து செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளது. கோடீஸ்வரர்களுக்கு அவர்களின் துல்லியமான சொத்து மதிப்பு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ள நீதிபதி ஏற்கனவே 600 கோடி ரூபாய்கள் சொத்தினை முதலமைச்சர் விஜய் காண்பித்துள்ள நிலையில் 30 கோடி ரூபாய்களை குறிப்பிடாமல் விட்டமை எப்படி அவரது வெற்றியை பாதிக்கும் என வினவியுள்ளார். மறுபுறத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏ வேலு மீதான மணல் திருட்டு குறித்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஞானசார தேரருக்கு காவியுடை அகற்றப்பட்டு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்டமை அரசாங்கத்தின் முடிவின் ஆரம்பம் என பிவித்ரு ஹெல உரிமையவின் பொதுச் செயலாளர் உதய கமன்வில குற்றம் சாட்டியுள்ளார். சட்ட விதிகளுக்கு அமையவே நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக அரசாங்கம் விளக்கம் அளித்திருந்தது.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
2: 102.7. இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 டேஸாக இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 டேஸ் இல்லை 90 டேஸ் அண்ட் 1 மந்த் காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 டேஸ் விச் மீன்ஸ் 4 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 மந்த் காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.

0: favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
4: Ajax Mitsubishi-யில் இப்போது The Sale to Remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் The Sale to Remember. தமிழில் பேச அகமத் தம்சேன் 437-860-7002
5: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323
6: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
7: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-9

0: 9894700
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

ஒரு மணி 46 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வேளையிலே சிறுவர்களுக்கான ஒரு வகையான டாய் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கிறது. தி எஸ்ஜி டாட்ல பிஸி போர்ட் மாண்டசரி டாய்ஸ். இது வந்து டைனோசஸ் ப்ளூ கலரில் இந்த டாய் இருக்கும். அதில் வந்து வெவ்வேறு கலர்ஸில் இந்த டைனோசஸ் இருக்கிற மாதிரி படங்களை கொண்டதான இந்த டாய் தான். என்னன்னு சொன்னால், இதிலே சிறிய அந்த சிவப்பு நிறத்திலான குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கின்றதாம். இது வந்து செகண்ட் பேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது குழந்தைகளுக்கு சாக்கிங் ஹசார்டாக இருக்கும். அவர்கள் வாயில் வைத்து, குழந்தைகள் பொதுவாக வாயில் வைப்பாங்க பொருட்களைன்னு சொல்லி, தெரியும் தெரிந்தோ தெரியாமல் வைத்து விட்டாங்கன்னு சொன்னால் அது ஆபத்தாக முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லித்தான். 32,000 அதிகமான யூனிட்ஸ் கொண்ட இந்த மாண்டசரி டாய்ஸ் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ள முடியும். தி எஸ்ஜி டொரண்டோ பிஸி போர்டு மாண்டசரி டாய்ஸ், இதுதான் இப்போது மீளழிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இதுவரையில், அதாவது செப்டம்பர் 22 வரையில் பார்க்கையில் இந்த இன்ஜரி ரிப்போர்ட்ஸும் வந்து தங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி வந்து கூறியிருக்கின்றது. கனடாவை பொறுத்தளவிலே, அமெரிக்கா கனடா ரெண்டு நாடுகளிலும் இவை மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. கனடாவிலே இந்த டாய்ஸ் வந்து 2023 ஆகஸ்டில் இருந்து 2026 செப்டம்பர் வரை விற்கப்பட்டவையாக இருக்கின்றன அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரங்களும் சூடுபிடித்திருக்கிறன. அது தொடர்பான செய்தி, அதே போன்று கனடா தொடர்பான செய்தி எல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து மணிந்திருங்கள் இஸ்ட் எஃப்எம் மோடு. வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: சொன்னால் காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் சிடிசிபிக்கு விண்ணப்பிக்கவில்லையா? பிஎஸ்ஆர்வி டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
3: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9, 6-4-7-2-9-3-5-8-9-9.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748, 6473025748, camsonics.com.
6: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
8: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
9: Sigma's an action adventure film.
10: Abba, bayamar ba, solidba.
9: Filled with a lot of new fresh elements.
11: Inda soodum bodhiyum or coin oda rendu pakkam varum.
9: Like heist, treasure hunt.
12: Inoru kodi.
13: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. Aachi sam thana neenga.
8: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
14: Audience ku enna theviyo adu pannu.
8: Sigma.
12: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
12: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
14: ஒரு நகை வரும் தங்கமல்ல, ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:04 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே இப்போது 20 டிகிரியாக இருக்கின்றது. 21 என்ற அதிகுடிய வெப்பநிலை. 4-5 மணி அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். 4-17 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே வழியில் இன்று இரவில் 9 மணி அளவில் சிறிதளவு மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். அதேபோன்று எரிபொருள் விலையை பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கு. அதேபோன்று istfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதேபோன்று istfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாள முடியும். ஆப் ஸ்டோர்ஸில் ஆகட்டும் அல்லது வந்து istfm.ca செல்வதன் மூலமும் நீங்கள் இலகுவாக ஆப்பினை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 4168241212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: 2:10 ஈஸ்ட் எஃப்எம் ஓட வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஜிஜிஎன் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வெப்பநிலை கூட இருக்குது, ஒரு சிறந்த காலநிலை, 20 மேலான ஒரு வெப்பநிலை, 21 அதே போன்று எங்களுக்கு சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கின்றது. சரி, இந்த வேளையிலிருந்து நாங்கள் இப்பொழுது எங்கே செல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீடு விற்பனை முகவர் லக்ஷ்மி கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஒஷாவாவில் பரபரப்பாக இடம்பெற்று வருகின்ற வீடுகளின் விற்பனையிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக தகவல்களை நேரடியாக எடுத்து வரப்போகின்றோம். குறிப்பாக ஒரு புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை நீங்கள் $596,000 பெறக்கூடிய சந்தர்ப்பத்தினை லட்சுமிகந்த சாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். எந்த விதமான மெயின் ஹெடன் ஸ்வீம் இல்லாத பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்களை நீங்கள் இவ்வாறு $596,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் இப்பொழுது வழங்குகின்றது. இந்த குறிப்பிட்ட கால சலுகையினை பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லக்கனவினையோ அல்லது முதலீட்டு கனவினையோ அஃபோர்டபுள் பிரைஸில் நீங்கள் சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. விவரங்களை கலையுங்கள் லட்சுமிகந்த சாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி, ஹைவே 407, காஸ்கோ போன்ற பல்வேறு விடயங்களுக்கு அண்மையில் ஒரு மிகச்சிறந்த லொகேஷனில் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் கட்டப்பட இருக்கின்றன. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் 2-story டவுன் கோஸ்களாக இருக்கின்ற அதே வேளையில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற ட்ரெடிஷனல் டவுன் கோஸ்களும் இவை என்பது குறிப்பிடத்தக்கது. $596,000 இருந்து இந்த டவுன் கோஸ்களை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. மிகச்சிறந்த சலுகைகள் தரப்பட இருக்கின்றன. குறிப்பாக பெருமதியான போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், அதே வேளையில் மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியன இந்த போனஸ் பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறப்போகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றன. அதேவேளையில் மிக இலகுவான டெபாசிட் ஸ்ட்ரக்சர், மொத்தம் $60,000 மாத்திரமே டெபாசிட் கோரப்படுகிறது. $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்ய முடியும். மிகுதி $50,000 நீங்கள் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய ஈசி டெபாசிட் ஸ்ட்ரக்சர் வழங்கப்படுகின்றது. இந்த டவுன் கோஸ்டுடைய க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது. அலையங்கோல் லட்சுமி கந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் ஒரு புத்தமுதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதே வேளையில் பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸ்களை $596,000 சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமி கந்தசாமி வழங்கப்படுகின்றது. போனஸ் பேக்கேஜும் தரப்படுகின்றது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியன இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடக்கப்படுகின்றன. அந்த வேளையில் $10,000 அப்கிரேட் கிரெடிட் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மொத்தம் $60,000 டெபாசிட் மாத்திரமே நீங்கள் $10,000 செலுத்தி பதிவுகளை செய்ய முடியும். மிகுதி $50,000 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளலாம். அதுவேளையில் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளை கூட $694,000 இருந்து பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த கட்டுமானத்தில் கிடைக்கப்படுகிறது. அலையுங்கள் லட்சுமி கந்தசாமி 416-888-8044.
0: 2:14 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் கனடா தொடர்பான ஒரு செய்தியும் இருக்கு, இந்த ரேங்கிங் தொடர்பாக அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். காண்டே நாஸ்ட் ட்ராவலர்ஸ் 2026 ரீடர்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் தான் உலகத்திலேயே வந்து பெஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருக்கின்றது. இதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 800,000 மக்கள் வந்து இந்த கருத்துக்கணிப்பில் பங்கு பெற்றிருந்தார்களாம். குறிப்பாக வந்து இது த ரீடியர்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் கோர்ஸை அடிப்படையாக கொண்டு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலே தான் இந்த 800,000 மக்களும் இந்த ஆண்டு April 1 தொடக்கம் June 30 இடையிலான காலப்பகுதியிலே ஒரு 5-point ஸ்கேல், இது வந்து எக்ஸலண்ட் டு புவர், அது அடிப்படையிலே வந்து இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். எங்கெங்கே அழகான இடங்கள் இருக்கின்றன போவதற்கு, லேண்ட்ஸ்கேப்ஸ், இப்படி உணவு அப்படின்னு சொல்லி பல விடயங்களையும் அடிப்படையாக வைத்து இந்த பெஸ்ட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 20 பெஸ்ட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. இதில் ஒரு மாதிரி எங்கிட்ட கனடா இடம் பிடிச்சிருக்கேன் என்று சொன்னால், கொஞ்சம் நான் வாரேன் என்று ஓடி வந்து இருந்த மாதிரி தான். ஒரு 20th இடத்தில் ஒரு மாதிரி அடித்து பிடிச்ச எங்கிட்ட கனடா வந்திருக்கு. அதே வேளையில் 1st கிரீஸ், 2nd ஜப்பான், 3rd இட்டாலி, 4th டர்க்கி, 5th போர்ச்சுகல், அதே போன்று ஏனைய நாடுகள் வந்திருக்கு. கோஸ்டாரிக்கா, குரோஷியா, இந்தோனேஷியா, கென்யா, தாய்லாந்து, சவுத் ஆப்ரிக்கா, ஸ்பெயின், நோர்வே, வியட்நாம், நியூசிலாந்து, கம்போடியா, இந்தியா 17th இடத்தை பிடித்திருக்கிறது. பிரான்ஸ் 18, கட்டார் 19, கனடா 20th இடத்தை பிடித்திருக்கின்றது. அதே வேளையிலே விக்டோரியா வந்து பெஸ்ட் ஸ்மால் சிட்டி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கனடாவினுடைய விக்டோரியா இடம் பிடித்திருக்கிறதாம். மோன்ட்ரியலினுடைய குபேக்கினுடைய மோன்ட்ரியல் போன்றவை இது வந்து 10 பெஸ்ட் சிட்டிஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அதிலே இடம் பிடித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 12:16 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா? எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidiyal. Inga Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653.
7: விருதினைவென்றவர்
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, ட்ரோனோ மீரல் கேண்டிடேட்டான இப்போது கவுன்சிலராக இருக்கின்ற பிராட் பிராட்ஃபோர்டு, இவர் வந்து இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தான் வந்து முக்கியமான பஸ் லைன்ஸ், இது ஸ்காப்ரோவில் இருக்கின்ற அந்த போக்குவரத்து நெருக்கடிகளை குறைப்பதற்கு இந்த ப்ரையோரிட்டி லைன்ஸ், ஒரு பஸ் லேன்ஸ் இருக்கும் எல்லா பல இடங்களில் பார்த்துருக்கலாம். குறிப்பாக கிங்ஸ்டன் ரோடு, மோர்னிங் சைட் அவென்யூ, கெனடி ரோடு, மிட்லண்ட் ரோடு, இந்த இடங்களில் இருக்கின்ற 12 கிலோமீட்டர் இந்த ப்ரையாரிட்டி பஸ் லேன்ஸை வந்து தான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். அதே வேளையிலே நிறைய பஸ் செல்கின்ற எக்லிண்டன் அவென்யூ ஈஸ்டை வந்து, அதற்கு இருக்கின்ற அந்த லேனை வந்து தான் கீப் பண்ணுவேன், தான் மேயராக தெரிவு செய்யப்பட்டால் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். அதே வேளையில் இன்றைய நாளும் வந்து ஒரு டிபேட் இடம்பெற இருக்கின்றது முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற பிராட் பிராட்ஃபோர்டு, அதே போன்று ஒலிவியா சவ் அவர்கள். ஒலிவியா சவ் தான் தொடர்ந்து முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் ரெண்டு பேருக்கும் இடையிலான இடைவெளி நெருங்கி வருகின்றது. இந்த நிலையிலே இவர்கள் ஒரு டிபேட்டில் ஈடுபட இருக்கின்றார்களாம். இன்றைக்கு வந்து பிரதானமாக இருக்க போகின்றது டிரான்சிட் அப்படின்னு தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்காம்ப்ரோ சென்ட்ரிக் டிபேட் வந்து இடம்பெற இருக்கின்றதாம். அதே வேளையில் இன்னும் ஒரு விடயம், இது வந்து கனடா அரசாங்கம் கூறியிருக்கிறது. இது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் இன் டயிங் மெய்ட் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ உதவியுடனான இந்த முட்குட்டிய இறப்பினை வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான பதிலை வந்து ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஷான் ஃப்ரேசர் வந்து இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இதுவரையில் இந்த வெறும் உளநலம் சார்ந்த பிரச்சனைகள் மாத்திரம் இருப்பவர்களுக்கு கெனடிய அரசாங்கம் இந்த மெடிக்கல் அசிஸ்டண்டின் டயிங் அந்த மெய்டுக்கான அனுமதி வழங்கவில்லையாம். அது விரைவில் 2027 மார்ச்சில் நிறைவு பெறுகின்றதாம். இந்த நிலையில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சாரார் கேட்டு வந்தாலும், ஆனால் அது நீடிக்கப்பட போகின்றது. இப்போதைக்கு வெறும் இந்த மென்டல் இல்னஸ் இருக்கின்றவர்களுக்கு மாத்திரம் தாங்கள் இப்படி இந்த மெய்டு மூலம் இறப்பினை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு முடிவு வந்து தாங்கள் அனுமதி வழங்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். 2:28

0: டொரண்டோவின் புதிய நகர முதல்வருக்கான போட்டியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் விலகியுள்ள நிலையிலும் நேற்றிரவு இடம்பெற்ற விவாதத்தை அடுத்தும் முன்னணி வேட்பாளர்களுக்கிடையிலான போட்டி மிக நெருக்கமாக உள்ளதை இன்று வெளியாகியுள்ள போரம் ரிசர்ச் கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவ் 46% ஆதரவுடன் முன்னிலையில் உள்ள போதிலும் சக வேட்பாளர் பிராட்போர்டுக்கும் அவருக்கும் இடையில் 4% இடைவெளி மாத்திரமே இக்கருத்து கணிப்பில் அவதானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய ஆட்சியில் இந்தி திணிக்கப்படுவதாக மலிவான போலி அரசியலை திமுகவும் அதற்கு சார்பான ஊடகங்களும் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. கரூர் மற்றும் கோவையில் உள்ள மருத்துவமனைகளில் வழங்கப்படும் மாத்திரை உரைகளில் இந்தி உள்ளதாக புகைப்படங்கள் வெளியான நிலையில் அந்த உரைகள் கடந்த திமுக ஆட்சியில் அச்சடிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் மதுரை கள்ளழகர் கோயில் நுழைவாயிலில் தமிழ் அளிக்கப்பட்டு இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மாத்திரமே உள்ளதாக வெளியான புகைப்படங்கள் போலியானவை என்றும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்ட திமுக இவ்வாறான மலிவான அரசியலை கைவிட வேண்டுமென தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் தகவல்களையும் புகைப்படங்களையும் முறையாக ஆய்வு செய்யாமல் திமுக சார்பு ஊடகங்களும் தவறான செய்திகளை பரப்புவதாக அது விசனம் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்ஷ லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர் மருத்துவமனை ஒன்றிற்கான உபகரண கொள்முதல் தொடர்பில் 10 மில்லியன் ரூபாய்கள் பெறப்பட்ட விவகாரத்திற்காக இக்கைது இடம்பெற்றுள்ளது. ஷிரந்தி ராஜபக்ஷவை எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திரு எட்வர்ட்ஸ் ரயில் மனுவல் பிள்ளை அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் யாழ் கொய்யா தோட்டத்தை பதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு எட்வர்ட்ஸ் ரயில் மனுவல் பிள்ளை அவர்கள் 1/10/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை மனுவல் பிள்ளை, லில்லி டோரத்தி மனுவல் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற சுவாம் பிள்ளை ஜோசப் மரியம்மா ஜோசப் தம்பதிகளின் மருமகனும், மேரி திரேசா மனுவேல் பிள்ளை தவம் ஆசிரியை ட்ரிசா டீச்சர் அவர்களின் அன்பு கணவரும், டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ மேரிலாண்ட் USA, டாக்டர் கலிஸ்டா தயாளினி ராஜகாரியர் தயா ஆகியோரின் அன்பு தந்தையும், பெலிசியா ரோஹினி ஆஞ்சலோ மற்றும் டக்ளஸ் ராஜகாரியர் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ரேமியஸ் மிதுனன் ஆஞ்சலோ, ஷிவோன் நயனி ஆஞ்சலோ, ஜூலியன் ஐவன் ஆஞ்சலோ, ஷரோன் நேரியர் டக்ளஸ் ஆகியோரின் அன்பு தாத்தாவும், காலம் சென்ற ஹெலன் ரெஜினா பேதுரு பிள்ளை, லினி மார்ஷல், மேரி இமல்டா நோமா, அனட் பியட்ரிஸ், ஜெரால் பெர்னார்ட், ஸ்டான்லி, ஸ்வீத்தன் கலிஸ்டர்ஸ், பேசி, லில்லி ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலம் சென்றவர்களான பேதுரு பிள்ளை ஜோசஃபின், கந்தையா, ஸ்டீபன், மேரி மற்றும் மேரி ஜோசஃபின் கிரேஸ், லீனா ஆகியோரின் மைத்துனரும், மேரி மாலினி, நளினி, காலம் சென்றவர்களான ராபர்ட்சன் வேல்ஸ், வில்லியம் சார்ல்ஸ், ஆண்ட்ரோரத்தி, காலம் சென்றவர்களான மெரினோ ஆண்டனி, லில்லி பெனட்டேட் மற்றும் மேரி ஜேசின், பியோ மேரியோ ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும், ஜெஸ்ஸி மனோகரி, ராஜு, ரெஜினால்ட், லில்லி டோரத்தி, ஜோசஃபின் பாத்திமா, மெர்சி ஹீல்டா, கலிஸ்தெனிக்ஸ் மெர்வின், அடோல்சஸ் ஹென், சரோஜினி, சர்க்குருநாதன், சர்க்குணநாதன், லோஜா, காலம் சென்ற ராஜினி ஆகியோரின் அன்பு மாமனாரும், டோரத்தி, சனா, ரோசாரியோ தமயந்தி, கிறிஸ்டி லக்ஷ்மன், பிரிட்ஜ்மேன், டக்ளஸ், லோரியன், லோரிட்டா, பெர்டிசன், சென்சன், ஹெரால்ட், ஜஸ்டின், லான்சி ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார். அன்னாரின் புதவுடல் இலக்கம் 89/11 வூட்பேன் அவனி மாக்கத்தில் அமைந்துள்ள சாப்பல் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டு, 10 மணிக்கு மேஸ் இடம்பெற்று 11:30 7770 ஸ்ட்ரீல் செவனியும் வாக்கத்தில் அமைந்துள்ள கிறிஸ்த கிங் கத்தோலிக் சிமெட்ரியில் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு டாக்டர் ஜோசப் ஆஞ்சலோ ஜோ மகன், 4109376588 டக்ளஸ் ராஜகாரியர் மருமகன், 4169045044 4169045044 டாக்டர் கலிஸ்டா ராஜகாரியர் தயாளினி மகள், 4162763812 4162763812 அது திரு எட்வர்ட்ஸ் ரயில் மனுவல் பிள்ளை அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: 2:37 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் காலநிலை பார்த்தால் 21 டிகிரி என்று நாளின் அதிகூடிய வெப்பநிலை இப்போது வந்திருக்கின்றது. அதே வேளையில் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸ் இருக்கும். நாளையும் சூரிய வெளிச்சம் இருக்கப் போகின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்கள்

0: நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம் 905-471-4000.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 2:49 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது, இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு டிசர்ட் செய்கிற வேலை உங்களுக்கு இருந்தால் டோன்ட் வரி, நீங்கள் வந்து செயின்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டுக்கு போகலாம். அங்கே இப்போது இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் டெலிஷியஸான ஹேண்ட்மேட் ஸ்வீட்ஸை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் உங்களுடைய லோக்கல் வெண்டர்ஸுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி, அதனால் கொஞ்சம் தேங்க்ஸ் கிவிங் இன்னும் லிட்டில் ஸ்வீட்டராக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றது. சரி, அந்த விடயத்துடன் நாங்கள் இப்பொழுது மீளவும் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: பாஷாவாவில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசுனினை 596,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மந்தசாமி அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story அதே வேளையில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற ட்ரெடிஷனல் டவுன் கோஸ்களாகவே காணப்படுகின்றன. 596,000 டாலர்களிலிருந்து உங்களுக்கான ஒரு இல்ல கனவினையோ ஒரு முதலீட்டு கனவினையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இதனை லக்ஷ்மந்தசாமி ஏற்படுத்தி தருகின்றார். நாங்கள் பரபரப்பாக இடம் பெற்றுக் கொண்டிருக்கிற விற்பனையிலிருந்து நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். விவரங்கள் கலைக்கலாம் 416-888-8044. குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த குறிப்பிட்ட கால சலுகையினை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ ஒரு அஃபோர்டபுள் பிரைஸில் சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம்பேஸ் கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இவ்வாறு $596,000 ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் கோசினை நீங்கள் அஷாவாவில், அதுவும் அஷாவா யூனிவர்சிட்டி, 407 காஸ்கோ போன்ற பல்வேறு விடயங்களுக்கு அண்மையில் சொந்தமாக கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற சூழலில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற 2-story டவுன் ஹோஸ்களாக இந்த டவுன் ஹோஸ்கள் காணப்படுகின்றன. 596,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு. சிறந்த சலுகைகள் தரப்படுகின்றன. போனஸ் பேக்கேஜ் ஒன்று வழங்கப்படுகின்றது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைமென்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகிய இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடங்குகின்றன. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்ரே கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்கிற்கு. அதே வேளையில் ஒட்டுமொத்தமாக $60,000 டெபாசிட் மாத்திரமே $10,000 செலுத்தி நீங்கள் சைனிங்கை செய்ய முடியும். மிகுதி 50,000 நீங்கள் 7 மாதங்களுக்கு பிரித்து செலுத்தக்கூடிய இலகு தவணை கட்டண வசதி வழங்கப்படுகின்றது. அலையங்கள் லட்சங்கந்தசாமி விவரங்களுக்கு 416-888-8044 ஆஷாபாவில் ஆஷாபா யூனிவர்சிட்டி கண்மையில் ஃப்ரீ ஹோல் 2-story டவுன் ஹோஸ்கள் பேக்யார்டினை கொண்டிருக்கிற இந்த டவுன் ஹோஸ்களை நீங்கள் 596,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பத்தினை லக்ஷ்மந்தசாமி தருகின்றார். 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றைக் கொண்ட போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் தரப்பட இருக்கிறது. $60,000 டெபாசிட் மாத்திரமே $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்ய முடியும். மிகுதி 50,000 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் டபுள் கராச்சினை கொண்டிருக்கின்ற டீடாச் வீடுகளை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் 694,000 டாலர்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது பற்றிய விவரங்களுக்கும் லட்சுமந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044
0: 2:52 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நிரம்ப நிகழ்ச்சியில் இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு சுரேகா. இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
7: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960, 4374777960.
8: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions 6475221775. இவை மட்டுமல்ல, ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் மோர்கேஜிற்கும் KM Business Solutions 6475221775. KMBusiness.ca.
9: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 647268
3: 2710 6472682710.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
10: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
10: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777. MortgageSolutions.ca.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3:02. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: 3:08 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ், 25 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 17 டிகிரி செல்சியஸ், 16 உணர இருக்கின்றோம். மாலை வேளையில் 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. நாளை வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 டிகிரி செல்சியஸும் 18 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் உடாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்விலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:08, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு வரலாம்.
1: ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீ ஹோல் டவுன் வோசுனினை 596,000 டாலர்களில் இருந்து சுத்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இதை நாளில் லட்சகந்தசாமியால் அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், அதேவேளையில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற டவுன் ஹவுஸ்கள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றினை நீங்கள் 596,000 டாலர்களில் இருந்து மிக மிக சிறந்த சலுகைகளோடு சுத்தமாக கொள்வது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள லட்சகந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் ஹரணம் 30,000 வரையில் எச்எஸ்டி ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு மிகவும் அஃபோர்டபுளான பிரைஸில் ஒரு சிறந்த லொகேஷனில் உங்களுக்கான ஒரு இல்லக்கனவினையோ ஒரு முதலீட்டு கனவினையோ நீங்கள் நனவாக்கிக் கொள்ள முடியும். 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், பெக்கட்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 596,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கூட கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான சந்தர்ப்பமாக இது காணப்படுகிறது. பெருமதியான போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியன இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடங்குகின்றன. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகின்றது. அத்தோடு மிக இலகுவான டெபாசிட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கப்படுகின்றது. மொத்தம் $60,000 மாத்திரமே டெபாசிட், $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மிகுதி 50,000 நீங்கள் 7 பிரித்து செலுத்திக் கொள்ள முடியும். இந்த வீடுகளுடைய டவுன் கோஸ்டுடைய குளோசிங்குக்கு 1 வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. லட்சகந்தசாமி அழைக்கலாம் விவரங்களுக்கு 416-888-8044. ஆஷாபாவில் ஆஷாபா யூனிவர்சிட்டி, 407 காஸ்ட்கோ போன்ற பல்வேறு விடயங்களுக்கு அண்மையில் புத்தமுதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய டவுன் கோஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. நீங்கள் 596,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை கொண்ட போனஸ் பேக்கேஜ் தரப்படுகின்றது. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போனது. $60,000 டெபாசிட் மாத்திரமே, அதனை நீங்கள் மிக இலகுவாக பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய டெபாசிட்களும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் டபுள் கிராச்சுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் 6,94,000 டாலர்களில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் லட்சகந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. 416-888-8044.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: சுவாமிலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள சுவாமிலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: 416-900-4599. சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
6: சிக்மா இஸ் an action adventure film.
7: அப்பா பயமா இருப்பா சொல்லிடுப்பா.
6: Filled with lot of new fresh elements.
8: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
6: Like heist, treasure hunt.
9: இன்னொரு கோடி.
10: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே ஆர்ஜி சார் தானே நீங்க?
5: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
5: சிக்மா
12: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
13: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
14: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
13: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
15: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
16: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
17: Your favorite music on your favorite station. 102.7. It's East FM.

0: நேரம் 3:23 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவலையும் கேட்டறிந்து வரலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்துடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவினால் அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதிகள் டொனால்டு டிரம்பின் புதிய 50% வரிகள் நடைமுறைக்கு வர முன்னரான ஆகஸ்ட் மாதத்தில் 8.1% பாரிய வளர்ச்சியை தொட்டதாக கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறக்குமதியை விட அதிகமாக செயல்பட்ட ஏற்றுமதியின் தொகை ஜூலை மாதத்தை விட 2 மடங்காகி 11.2 பில்லியன் டாலர்களை ஆகஸ்ட் மாதத்தில் எட்டியதாகவும் அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தகம் பதிவு செய்யப்படும் வரலாற்றிலேயே பாரிய நேர்மறையான தொகை இதுவென்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சட்டசபை தேர்தலில் தாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்ற நிலையில் வேட்பு மனுவில் அவர் 30 கோடி ரூபாய்கள் சொத்து மதிப்பு குறைத்து காண்பித்ததாக குற்றம் சாட்டி அவரது வெற்றியை ரத்து செய்யக்கோரிய மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கணக்காளர் செய்த தவறுக்காக விஜயின் வெற்றியை எவ்வாறு ரத்து செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளது. கோடீஸ்வரர்களுக்கு அவர்களின் துல்லியமான சொத்து மதிப்பு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ள நீதிபதி, ஏற்கனவே 600 கோடி ரூபாய்கள் சொத்தினை முதலமைச்சர் விஜய் காண்பித்துள்ள நிலையில் 30 கோடி ரூபாய்களை குறிப்பிடாமல் விட்டமை எப்படி அவரது வெற்றியை பாதிக்கும் என வினவியுள்ளார். மறுபுறத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு மீதான மணல் திருட்டு குறித்த லஞ்சல் ஒழிப்புத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஞானசார தேரருக்கு காவியுடை அகற்றப்பட்டு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்டமை அரசாங்கத்தின் முடிவின் ஆரம்பம் என பிவித்துரு ஹெல உருமயவின் பொதுச்செயலாளர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். சட்ட விதிகளுக்கு அமையவே நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக அரசாங்கம் விளக்கமளித்திருந்தது.
1: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:38 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து வரலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ்

வாட்ஸ்அப்பின் 4362982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒருவரிடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம். 4162982777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 4162982777. 4162982777. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: 3:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ் ஒன்றினை 596,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு லட்சுமந்தசாமியால் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹோஸ்களை மிக மிக சிறந்த சலுகைகளோடும் நீங்கள் 5,96,000 டாலர்கள் இருந்து பெறுவதற்கு லட்சுமந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது $130,000 வரையில் HST ரீவேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த குறிப்பிட்ட கால சலுகையினை பயன்படுத்தி நீங்கள் கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ள சிறந்த காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ்களை 596,000 டாலர்களில் இருந்து ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி 407 காஸ்ட்கோ போன்றவற்றுக்கு அண்மையில் நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதுவரையில் போனஸ் பேக்கேஜாக 0 development சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 free அப்ளையன்சஸ், 9 foot சீலிங் மெயின் ஃபுளோரில் ஆகியவற்றை உள்ளடக்கிய போனஸ் பேக்கேஜும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள போன்றீர்கள். மிக இலகுவான டெபாசிட் காணப்படுகின்றது. மொத்தமாக 60,000 டாலர்கள் மாத்திரமே டெபாசிட் கேட்கப்படுகின்றது. இதில் 10,000 டாலர்களை செலுத்தி நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மிகுதி 50,000 டாலர்களை 7 மாதங்களில் பிரித்து செலுத்தக்கூடிய இலகுபடுத்தப்பட்ட தவணை கட்டண வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு அழையுங்கள் லட்சுமந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் புத்தம்புதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை 596,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு லட்சுமந்தசாமி எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த டவுன் ஹவுஸ்னுடைய க்ளோசிங்குக்கு. அதுவரையில் விசேட போனஸ் பேக்கேஜாக 0 development சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 free அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 foot சீலிங் ஆகியன வழங்கப்படுகின்றன. $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் வழங்கப்பட இருக்கிறது. 60,000 டாலர்கள் மாத்திரமே டெபாசிட், $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மிகுதி 50,000 டாலர்களையும் நீங்கள் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலக தகவல் கட்டண வசதி ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. லட்சுமந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. இது மட்டுமல்லாமல் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் 694,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது பற்றிய விவரங்களை நீங்கள் லட்சுமந்தசாமி அழைத்து பெற்றுக்கொள்ளலாம். 416-888-8044. 416-888-8044.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge snow tires steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate Ajax Mitsubishi இல் the sale to remember தமிழில் பேச அகமது தம்சேன் 437-860-7002
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465 PPS குரூப் இங்க் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 9 ஸ்கார்போ PPS குரூப் இங்க் CA
4: உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க். 6478910742
5: சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 804-8074
8: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
9: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
10: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
9: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
10: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
9: 416-688-2426
11: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்கார்போ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141 416-293-4141
12: வார்டனின் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
13: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
12: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
12: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
14: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
15: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM. எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்

0: 4:07 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 23 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு. நேரம் 4:07. இந்த நேரத்தில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசன் இணை $596,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமிகந்தசாமியார் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரபரப்பாக ஆரம்பித்திருக்கின்ற விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-story டவுன் கோஸ்களாகவே காணப்படுகின்றன. பேக்யார்ட் இணையும் இந்த டவுன் கோஸ்கள் கொண்டிருக்கின்றன. வெற்றினை $596,000 இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. இப்பொழுது நீங்கள் முதல் தடவை வீடு வாங்குவராக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே வீடுகளை வைத்திருப்பவர்கள், அல்லது முதலீடு நோக்கங்களுக்காக வீடுகளை வாங்குகிறவர்கள் எவராக இருந்தாலும் $130,000 வரையில் HS2 வெற்றினை அரசாங்கம் வழங்குகின்றது. குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த சலுகை வழங்கப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் அஃபோர்டபுளான பிரைஸில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு சிறந்த காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இவ்வாறு ஆஷாவாவில் நீங்கள் $596,000 ஒரு 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை, பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸினை சொந்தமாக கொள்ள முடியும். சிறந்த சலுகைகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பெருமதியான போனஸ் பேக்கேஜ் ஒன்று தரப்படுகின்றது. 0 development சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 free அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 food சீலிங் ஆகியவற்றை இந்த போனஸ் பேக்கேஜ் உள்ளடக்கி இருக்கிறது. $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பட போகிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த டவுன் ஹவுஸுடைய க்ளோசிங்குக்கு. மிக இலவான டெபாசிட் ஸ்ட்ரக்சர், மொத்தம் $60,000 மாத்திரமே டெபாசிட், $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மிகுதி 50,000 நீங்கள் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு லட்சுமிகந்த சாமியை தொடர்பு கொள்ளுங்கள். 416-888-8044. ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி, 407, காஸ்ட்கோ போன்ற பல்வேறு விடயங்களுக்கு அண்மையில் புத்தமுதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ்கள், எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை, $596,000 நீங்கள் ஒரு டவுன் ஹவுஸினை சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சுமிகந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 0 development சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 free அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 food சீலிங் ஆகியவற்றைக் கொண்ட போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. மேலதிகமாக $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. $60,000 மாத்திரமே டெபாசிட் கோரப்படுகின்றது. இலகுவான டெபாசிட் ஸ்ட்ரக்சரும் வழங்கப்படுகிறது. அதேபடியில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் $694,000 பெற்றுக்கொள்ள முடியும். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் லட்சுமிகந்தசாமியை தொடர்பு கொள்ளுங்கள். 416-888-8044. 416-888-8044.

0: 102.7 கேட்டாலே
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street North இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக் ஹில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482, லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700
5: பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
6: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
7: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: 4:24 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் நாளையும் நாளை மறுதினமும் ஸ்காப்ரோ வூட்சைட் சினிமாஸில் இரவு 10 மணிக்கும், ரிச்மன் ஹில் யோக் சினிமாஸில் மாலை 6:30 மிஸ் சாகா சென்ட்ரல் பார்க்வே சினிமாஸில் மாலை 6:45 காண்பிக்கப்படுகின்றது. 4:24 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்துடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: டொராண்டோவின் புதிய நகர முதல்வருக்கான போட்டியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் விலகியுள்ள நிலையிலும், நேற்றிரவு இடம்பெற்ற விவாதத்தை அடுத்தும் முன்னணி வேட்பாளர்களுக்கு இடையிலான போட்டி மிக நெருக்கமாக உள்ளதை இன்று வெளியாகியுள்ள ஃபோரம் ரிசர்ச் கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோ 46% ஆதரவுடன் முன்னிலையில் உள்ள போதிலும், சக வேட்பாளர் பிரட்ஃபோர்டுக்கும் அவருக்கும் இடையில் 4% இடைவெளி மாத்திரமே இக்கருத்து கணிப்பில் அவதானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய ஆட்சியில் இந்தி திணிக்கப்படுவதாக மலிவான போலி அரசியலை திமுகவும் அதற்கு சார்பான ஊடகங்களும் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. கரூர் மற்றும் கோவையில் உள்ள மருத்துவமனைகளில் வழங்கப்படும் மாத்திரை உரைகளில் இந்தி உள்ளதாக புகைப்படங்கள் வெளியான நிலையில், அந்த உரைகள் கடந்த திமுக ஆட்சியில் அச்சடிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் மதுரை கள்ளழகர் கோயில் நுழைவாயிலில் தமிழ் அளிக்கப்பட்டு ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மாத்திரமே உள்ளதாக வெளியான புகைப்படங்கள் போலியானவை என்றும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்ட திமுக இவ்வாறான மலிவான அரசியலை கைவிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் தகவல்களையும் புகைப்படங்களையும் முறையாக ஆய்வு செய்யாமல் திமுக சார்பு ஊடகங்களும் தவறான செய்திகளை பரப்புவதாக அது விசனம் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான ஷிரந்தி ராஜபக்ச லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர் மருத்துவமனை ஒன்றுக்கான உபகரண கொள்முதல் தொடர்பில் 10 மில்லியன் ரூபாய்கள் பெறப்பட்ட விவகாரத்துக்காக இக்கைது இடம்பெற்றுள்ளது. ஷிரந்தி ராஜபக்சவை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: 4:38 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கற்றறிந்து வரலாம்.
1: அஷாவாவில் அஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி டவுன் ஹவுஸ் ஒன்றினை பேக்காட்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸை நீங்கள் 5,96,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய முக்கியமான வாய்ப்போடு லக்ஷன் கந்தசாமி சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். டிபெண்டில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவலை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 வரையில் HS2 ரீவேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ளக்கூடிய காலமாகவும் தற்போதைய காலம் இருக்கின்றது. எனவே இவற்றினை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் 2-ஸ்டோரி ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸினை பேக்கேட்டன் கூடிய டவுன் ஹவுஸினை 5,96,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. குறிப்பாக இந்த வீடுகளை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு பிரதிநிதியிலான போனஸ் பேக்கேஜும் வழங்கப்படுகின்றது. 5,96,000 டாலர்களிலிருந்து எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினையும் பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸினை நீங்கள் சொந்தமாக்குகின்ற வாய்ப்பினை பெறுவதோடு மட்டுமல்லாமல் 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 அப்ளையன்சஸ் இலவசமாக, அதேவடையில் மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை கொண்ட போனஸ் பேக்கேஜும் வழங்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக 10

8888044 416 888 8044. ஆஷா யூனிவர்சிட்டி, ஹைவே 407, காஸ்கோ போன்ற பல்வேறு விடயங்களுக்கு அண்மையில் கட்டப்படுகின்ற புத்தமுதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், பேக்யார்டுடன் கூடிய இந்த டவுன் ஹவுஸ்களை நீங்கள் $596,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் லட்சகந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றைக் கொண்ட போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் $10,000 அப்ரேட் கிரெடிட்டும் உங்களுக்காக கிடைக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. $60,000 மாத்திரமே டெபாசிட், ஈசி டெபாசிட் செக்ஷனும் உங்களுக்காக இந்த கட்டுமானத்தில் இந்த டவுன் ஹவுஸ்களை வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி நீங்கள் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் $694,000 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். இதுவற்றிய விவரங்களுக்கும் லட்சகந்த சாமி அழைக்கலாம். 416-888-8044. 416-888-8044.

0: 4:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து வரலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 4628 2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 4628 2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 4162982777 mortgagesolutions.ca.
0: 4:48 இத்துடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் லாவண்யா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்து வைத்தன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 இருந்து $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1000 இருந்து $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.

0: நன்றி சுரேகா. நேரமாய் இந்த மணி ஒரு நிமிடம் நேர்கள் இப்பொழுது முதல் 7 மணி வரை இசஃபமின் காட்டலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 வெளியில் 22 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 23 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 18 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 18 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க ரபீசன்? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00

0: 5:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4400 நிகழ்ச்சியில் தொடர்பது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: ஆஷாவாவில் உங்களுக்கான புத்தமுதிய ஃப்ரீஹோல் டவுன் கோசனை 596,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பரபரப்பாக ஆரம்பித்திருந்த விற்பனையில் இருந்து நாங்கள் நேரடியாக தகவல்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக 2-story ஃப்ரீஹோல் டவுன் கோஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. அதேவேளையில் பேக்யார்டினை கொண்டிருக்கின்ற இந்த ட்ரெடிஷனல் டவுன் கோஸ்களை நீங்கள் 596,000 டாலர்களிலிருந்து ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது காணப்படுகிறது. விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படுகின்ற சலுகையாக $130,000 வரையில் HST ரீவேட்டினை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய இல்லக்கனவினையோ முதலீட்டு கனவினையோ நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் அதனை கட்டுப்படியான வகையில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கின்றது. இவ்வாறான சூழலில் தான் இந்த ஒரு சிறந்த டவுன் கோஸ் ஒன்றினையும் நீங்கள் 596,000 டாலர்கள் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி உருவாக்கி தந்திருக்கின்றார். குறிப்பாக 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் பேக்கரியுடன் கூடிய டவுன் கோஸ்களை நீங்கள் இவ்வாறு 596,000 டாலர்களிலிருந்து ஆஷாவாவில் பெற்றுக்கொள்ள முடியும். பெறுமதியிலான போனஸ் பேக்கேஜும் வழங்கப்படுகின்றது இந்த வீடுகளோடு இலவசமாக. குறிப்பாக 0 development சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃப்ளோரில் 9-foot சீலிங் ஆகியனவும் இந்த போனஸ் பேக்கேஜ் அடங்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக 10,000 டாலர்கள் அப்கிரேட் கிடைத்து உங்களுக்கு கிடைக்கப்பெற போனது. 60,000 டாலர்கள் மாத்திரமே டெபாசிட், 10,000 டாலர்களை செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்ய முடியும். மிகுதி 50,000 டாலர்களை 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய மிக இலகுவான தவணை கட்டண வசதியும் வழங்கப்படுகின்றது. இந்த வீடுகளை பொறுத்தவரையில் க்ளோசிங்குக்கு 1 வருடத்துக்கு மேலான காலம் இருக்கிறது. லக்ஷ்மண் கந்தசாமி அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி, 407 காஸ்கோ ஆகியவற்றுக்கு அண்மையில் புத்தமுதிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் பெக்யாட்டுடன் கூடிய இந்த டவுன் கோஸ்களை 596,000 டாலர்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 0 development சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9-foot சீலிங் ஆகியவற்றைக் கொண்ட போனஸ் பேக்கேஜும் வழங்கப்படுகின்றது. அதேவேளையில் $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் வழங்கப்படுகின்றது. 60,000 டாலர்கள் டெபாசிட் மாத்திரமே. இது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுமானத்தில் டபுள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளை நீங்கள் 694,000 டாலர்களிலிருந்து ஆஷாவாவில் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி,
0: 416-888-8044. 5:11 நீங்களும் காஃபி 77 இணைந்து கொள்ளலாம். 416-55-4400

0: நாலு விஷயம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும் கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன். 437-860-7002.
7: Your favorite music
8: on your favorite station. 102.7
9: East FM.
10: 5:18 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400. 416-5544-0400.

0: 5:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கம் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட நியூஸோட பாடல்களோட நாங்களும்
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு இந்த அரிசி படத்துல இருந்து முத்துமணி மணி மணி அந்த பாடல்.
0: சரி, எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777-4162-98-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777-4162-98-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்ப செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777-4162-98-2777. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: எஃப்எம் தமிழின் இந்த மலுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406,
2: 416-906-5656. East FM Tamil Seedigal.
3: கனடாவினால் அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதிகள் டொனால்டு டிரம்பின் புதிய 50% வரிகள் நடைமுறைக்கு வர முன்னரான ஆகஸ்ட் மாதத்தில் 8.1% பாரிய வளர்ச்சியை தொட்டதாக கெனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறக்குமதியை விட அதிகமாக செய்யப்பட்ட ஏற்றுமதியின் தொகை ஜூலை மாதத்தை விட 2 மடங்காகி 11.2 பில்லியன் டாலர்களை ஆகஸ்ட் மாதத்தில் எட்டியதாகவும், அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தகம் பதிவு செய்யப்படும் வரலாற்றிலேயே பாரிய நேர்மறையான தொகை இதுவென்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சட்டசபை தேர்தலில் தாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்ற நிலையில் வேட்புமனுவில் அவர் 30 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை குறைத்து காண்பித்ததாக குற்றம் சாட்டி அவரது வெற்றியை ரத்து செய்யக்கோரிய மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கணக்காளர் செய்த தவறுக்காக விஜயின் வெற்றியை எவ்வாறு ரத்து செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளது. கோடீஸ்வரர்களுக்கு அவர்களின் துல்லியமான சொத்து மதிப்பு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ள நீதிபதி, ஏற்கனவே 600 கோடி ரூபாய்கள் சொத்தினை முதலமைச்சர் விஜய் காண்பித்துள்ள நிலையில் 30 கோடி ரூபாய்களை குறிப்பிடாமல் விட்டமை எப்படி அவரது வெற்றியை பாதிக்கும் என வினவியுள்ளார். மறுபுறத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏ வ வேலு மீதான மணல் திருட்டு குறித்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஞானசார தேரருக்கு காவியுடை அகற்றப்பட்டு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்டமை அரசாங்கத்தின் முடிவின் ஆரம்பம் என பிவித்ருஹெல உரிமையவின் பொதுச் செயலாளர் உதய கம்பன்பில குற்றம் சாட்டியுள்ளார். சட்ட விதிகளுக்கு அமையவே நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக அரசாங்கம் விளக்கம் அளித்திருந்தது.
4: Are you ready for it?
5: Yes, I am. Yes, I am.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 35 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 416-5544-0400.

0: 5:40 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, பாபி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க பாபி?
1: நல்ல சோமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பாட்டு வந்து பாத்திபன் கனவு, அதுல மது பாலகிருஷ்ணன் பாடினா கெனா கண்டேன தோழி கெனா கண்டேன அந்த பாட்டு.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி லாவண்யா, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544400 காஃபி 7:00 தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டூ ஸ்டோரி டவுன் வோசுனை ஒஷாவாவில் 596,000 டாலர்களில் இருந்து சமாய் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த விதமான மீண்டிடம் ஸ்ட்ரீம் இல்லாத முற்றுமுழுதான ஃப்ரீ ஹோல் டூ ஸ்டோரி ட்ரெடிஷனல் டவுன்ஹவுஸ்கள் பெக்காட்டுடன் கூடிய டவுன்ஹவுஸ்களாகவும் இவை காணப்படுகின்றன. 596,000 டாலர்களில் இருந்தும் மிகச்சிறந்த சலுகைகளோடும் நீங்கள் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ மிக அஃபோர்டபுளான பிரைஸில் ஆஷாவாவில் சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. விவரங்களுக்கு அழைக்கலாம் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 குறிப்பாக ஆஷாவா யூனிவர்சிட்டி ஹைவே 407 காஸ்டோ ஆகியவற்றுக்கு அண்மையில் இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் கட்டப்பட இருக்கின்றன. டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் பெக்கெட்டுடன் கூடியவை 596,000 டாலர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்புகளை லட்சம் அந்த சமயப்படி தருகின்றார். குறிப்பாக இந்த புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் ஹரணம் தேடி $1,000 வரை ரிச்சஸ்ட் ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் மிக கட்டுப்படியான விரைவில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ ஆஷாவாவில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மேலதிகமாக பல்வேறுபட்ட சலுகைகள் காத்திருக்கின்றன. போனஸ் பேக்கேஜ் ஒன்று தரப்படுகின்றது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், அதேவடையில் 9 ஃபுட் சீலிங் மெயின் ஃப்ளோரில் ஆகிய விடயங்கள் இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடங்குகின்றன. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்ரேட் கிரெடிட்டும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கிறது இந்த வீடுகளினுடைய க்ளோசிங்குக்கு. மொத்தமாக $60,000 டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகிறது. $10,000 சேர்த்து நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள முடியும். மிகுதி 50,000 7 மாதங்களில் ஒவ்வொருப்பட்ட தவணைகளில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகுவான தவணை கட்டண வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்றது. நீங்களும் ஆரம்ப டெபாசிட்டுக்குரிய டிராப்டினை கொடுத்து உங்களுடைய புக்கிங்கினை கன்ஃபார்ம் செய்து கொள்ளலாம். பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வீடுகளுடைய விற்பனையிலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டிக்கு அண்மையில் புத்தம் புதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத அதே வேளையில் பேக்யார்டுடன் கூடிய ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ்களை 596,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு லட்சம் கந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை கொண்ட போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் $10,000 அப்ரேட் கிரெடிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒட்டுமொத்தமாக 60,000 டாலர் டெபாசிட் மாத்திரமே. அத்தோடு டபுள் கரஷுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் $694,000 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு லட்சம் கந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario licensed builder with Tario on warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோர்த்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
4: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர் 416-293-4141.
5: லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில். எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
6: சிக்மாஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
7: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
6: ஃபில்ட் வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
8: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
6: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
9: இன்னொரு கோடி.
10: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
5: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணு. சிக்மா.
12: East FM 102.7.

0: 5:56 நிமிடம் கெடுகொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவணி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஒரு குறைக்கும் இடம் இல்லை.
0: நல்ல விஷயம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்து அந்த பாட்டு, அருமையான பாட்டு, எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இந்திரன், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்
1: லாவணியா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: ஆறு மணி ஆறு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா.
0: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: பார்ட்னர்
0: அப்படியே கேட்டுக்கொண்டு வேற வேற பாருங்க. ஓகே
1: ஓகே.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க?
1: அந்த சாமி கிட்ட சொல்லிவிட்டு ஆவாரம் பூல இருந்து.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ராஜ், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஆஷாவாவில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் வாசனை ஆஷாவா யூனிவர்சிட்டி ஹைவே போரசவன் ஆகியவற்றுக்கு அண்மையில் கோஸ்ட்கோவுக்கு அண்மையில் சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 596,000 டாலர்களில் இருந்து எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ் பேக்யார்டுடன் கூடிய டவுன் வாசனை சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக மிகச்சிறந்த சலுகைகளோடு இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். 416-888-8044. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $30,000 வரையில் HS2 ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படுகின்ற இந்த சலுகைகளை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான இல்லக்கனவினையோ அல்லது முதலீட்டு கனவினையோ என்னவாக்கலாம். குறிப்பாக கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ அல்லது முதலீட்டினையோ பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த காலம் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இவ்வாறு இந்த விசேட பரிச்சலைகளை சாதமாக பயன்படுத்தி ஆஷாவாவில் ஒரு புத்தம் புதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ் ஒன்றினை 596,000 டாலர்களில் இருந்து சுத்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சிறப்பு சலுகைகள் தரப்படுகின்றன. போனஸ் பேக்கேஜ் ஒன்று வழங்கப்படுகின்றது. ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃப்ளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியன இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடக்கப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக 10,000 டாலர்கள் அப்கிரேட் கிரெடிட்டும் வழங்கப்பட போகிறது. 60,000 டாலர்கள் டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகிறது. $10,000 செலுத்தி நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள முடியும். மிகுதி 50,000 டாலர்களையும் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகு தவணை கட்டண வசதியும் வழங்கப்படுகின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த டவுன் ஹவுஸுடைய குளோசிங்குக்கு. லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம் விவரங்களுக்கு 416-888-8044. ஆஷாபாவில் ஆஷாபா யூனிவர்சிட்டி கண்மையில் புத்த புதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 596,000 டாலர்களில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பைஸ் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அமைதி காணப்படுகிறது. ஜீரோ டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், 9 ஃபுட் சீலிங் என்று சொல்லி போனஸ் பேக்கேஜ் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. $10,000 அப்கிரேட் கிரெடிட்டும் வழங்கப்படுகிறது. அதுவேளையில் 60,000 டாலர்கள் மாத்திரமே ஒட்டுமொத்தமாக டெபாசிட் கோரப்படுகின்றது. இது மட்டுமில்லாமல் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் 694,000 டாலர்களிலிருந்து பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: நாலு விஷயம்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: எதிர்வரும் மாநகர சபை தேர்தலில் மார்க்கம் வோட் 7 தொகுதியில் போட்டியிடும் ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். இந்த தொகுதியில் போக்குவரத்து, பாடசாலை, பூங்கா என மேலும் பல அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுத்து ஒரு சிறந்த பாதுகாப்பான தொகுதியாக மார்க்கம் வோட் 7 உருவாக்க மிகவும் பரிச்சயமான ஸ்டான்லி சாமை தெரிவு செய்யுங்கள். எதிர்வரும் அக்டோபர் 26 உங்கள் வாக்குகளை ஸ்டான்லி சாமுக்கு அளியுங்கள். 416-884-4396 stanley4markham.ca. இது ஸ்டான்லி சாம் பிரச்சார குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
6: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
7: 6:17 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி. 7:30 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-0-4-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
0: நான் எப்படி இருக்கீங்க?
7: நல்ல சோமா இருக்கோம் ரவி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம்.
7: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: காதல் பரிசு படத்திலிருந்து ஏ உன்ன தானே என்ற பாடல் விரும்பி கேட்கிறேன்.
7: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரவி, வணக்கம். பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் நாளையும் நாளை மறுதினமும் ஸ்கார்போ வுட்சைட் சினிமாஸில் இரவு 10 மணிக்கும், ரிச்மண்ட் ஹில் யோக் சினிமாஸில் மாலை 6:30 மிசிசாகா சென்ட்ரல் பார்க்வே சினிமாஸில் மாலை 6:45 காண்பிக்கப்படுகின்றது.

0: ஆறு மணி 23 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன், பேசுற நல்லமா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கும் கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க கண்ணன், என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: அது வேல் திரைப்படத்துல இருந்து கோவக்கால கோவக்கார கிளி என்ற பாட்டு.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கண்ணன், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-400 நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணி நேரத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

டொரண்டோவின் புதிய நகர முதல்வருக்கான போட்டியிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் விலகியுள்ள நிலையிலும் நீட்டிரவு இடம்பெற்ற விவாதத்தை அடுத்தும் முன்னணி வேட்பாளர்களுக்கு இடையிலான போட்டி மிக நெருக்கமாக உள்ளதை இன்று வெளியாகியுள்ள ஃபோரம் ரிசர்ச் கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோ 46% ஆதரவுடன் முன்னிலையில் உள்ள போதிலும் சக வேட்பாளர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கும் அவருக்கும் இடையில் 4% இடைவெளி மாத்திரமே இக்கருத்து கணிப்பில் அவதானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய ஆட்சியில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக மலிவான போலி அரசியலை திமுக அதற்கு சார்பான ஊடகங்களும் செய்வதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. கரூர் மற்றும் கோவையில் உள்ள மருத்துவமனைகளில் வழங்கப்படும் மாத்திரை உரைகளில் ஹிந்தி உள்ளதாக புகைப்படங்கள் வெளியான நிலையில் அந்த உரைகள் கடந்த திமுக ஆட்சியில் அச்சடிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் மதுரை கள்ளழகர் கோவில் நுழைவாயிலில் தமிழ் அளிக்கப்பட்டு ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மாத்திரமே உள்ளதாக வெளியான புகைப்படங்கள் போலியானவை என்றும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் பொய்களை மட்டும் மூலதனமாக கொண்ட திமுக இவ்வாறான மலிவான அரசியலை கைவிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் தகவல்களையும் புகைப்படங்களையும் முறையாக ஆய்வு செய்யாமல் திமுக சார்பு ஊடகங்களும் தவறான செய்திகளை பரப்புவதாக அது விசனம் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான ரிஷாந்தி ராஜபக்ச லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர் மருத்துவமனையொன்றுக்கான உபகரண கொள்முதல் தொடர்பில் 10 மில்லியன் ரூபாய்கள் பெறப்பட்ட விவகாரத்துக்காக இக்கைது இடம்பெற்றுள்ளது. ரிஷாந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

0: 6:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டி கண்மையில் புத்தம்புதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை 596,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய முக்கியமான சந்தர்ப்பம் லட்சங்கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத பேக்யார்ட் வரக்கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் ட்ரெடிஷனல் டவுன் ஹோஸ்கள் இவற்றினை நீங்கள் 596,000 டாலர்கள் இருந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். விவரங்களை கலைக்கலாம் 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் ஐச்செஸ்டர் வீட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ அல்லது முதலீட்டினையோ மிகவும் அஃபோர்டபுளான பிரைஸில் பெற்றுக்கொள்ளும் காலமாக இந்த காலம் காணப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒரு புத்தம்புதிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை நீங்கள் அஷாவாவில் 596,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். பேக்யார்டுடன் கூடிய டவுன் ஹவுஸ்களாகவுமே காணப்படுகின்றன. அதுவேளையில் விசேட சலுகைகளும் காத்திருக்கின்றன. போனஸ் பேக்கேஜ் ஒன்று தரப்படுகின்றது. 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃபுளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியன இந்த போனஸ் பேக்கேஜில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக $10,000 அப்ரே கிரெடிட்டும் தரப்பட இருக்கின்றது. 60,000 டாலர்கள் மாத்திரமே ஒட்டுமொத்தமாக டெபாசிட் கோரப்படுகிறது. $10,000 செலுத்தி நீங்கள் பகுதிகளை செய்து கொள்ள முடியும். மிகுதி 50,000 டாலர்களை நீங்கள் 7 மாதங்களில் பிரித்து செலுத்திக் கொள்ளக்கூடிய இலகு தவணை கட்டண வசதியும் வழங்கப்படுகின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கிறது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்குக்கு. நீங்களும் லட்சங்கந்தசாமி ஊடாக இந்த ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு 416-888-8044 ஆஷாவா யூனிவர்சிட்டி, ஹைவே 407, காஸ்ட்கோ போன்ற பல்வேறு பட்டபடியங்களின் கண்மையில் ஆஷாவாவில் இந்த டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் கட்டப்படுகின்றன. இந்த விதமான மெயின்டெனன்ஸையும் இல்லாத அதுவேளையில் பேக்யார்டுடன் கூடிய ட்ரெடிஷனல் டவுன் ஹவுஸ்களாகவே இருக்கின்றன. 596,000 டாலர்களிலிருந்து உங்களுக்கான ஒரு இல்லத்தினை முதலீட்டினை பெறக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கூட கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமன்றி 0 டெவலப்மெண்ட் சார்ஜ், ஃப்ரீ அசைன்மெண்ட், 5 ஃப்ரீ அப்ளையன்சஸ், மெயின் ஃப்ளோரில் 9 ஃபுட் சீலிங் ஆகியவற்றை கொண்ட போனஸ் பேக்கேஜ் வழங்கப்படுகின்றது. $10,000 அப்ரே கிரெடிட்டும் கிடைக்கப்பட போனது. 60,000 டாலர்கள் டெபாசிட் மாத்திரமே கோரப்படுகிறது. அதனை நீங்கள் மிக இலவாக செலுத்திக் கொள்ளக்கூடிய டெபாசிட் ஸ்ட்ரக்சரும் தரப்படுகின்றது. அத்தோடு இந்த கட்டுமானத்தில் டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளையும் நீங்கள் 694,000 டாலர்கள் இருந்து பெறக்கூடிய சந்தர்ப்பத்தினை லட்சங்கந்தசாமி வழங்குகின்றார். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் 416-888-8044 416-888-8044

0: 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 4-6-2-9-8-2-7-7-7 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கிறது. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4-6-2-9-8-2-7-7 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-8-2-7-7 4-6-2-9-8-2-7-7 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
0: 6:52 அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் ஏற்களை.

0: Music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சித் ஆலப் ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் பில்டிங் ஓனர்ஸ் கமர்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டோ கராஜ் ஃபிளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்
5: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம் ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில் எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும் டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989 Some conditions may apply.
6: KM Business Solutions Food Handler Certificate Smart Serve PTC Licenses Business Licenses Accounting Tax Payroll and HST Filing Citizenship PR Work Permit மற்றும் ஸ்ரீ லங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல் All types of sponsorships எதுவானாலும் அழையுங்கள் KM Business Solutions 6475221775 இவை மட்டுமல்ல Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions 6475221775 kmbusiness.ca
7: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்
3: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன் ரியல் எஸ்டேட் வில்சன் எஸ்டேட் சிவில் எஜுகேஷன் பேங்க்ரப்சி பர்சனல் இன்ஜுரி பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 6477083440
8: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம் காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் 416-455-3514 குளிர்காலம் வரப்போகிறது November 5ஆம் தேதி முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம் 416-455-3514
5: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
9: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார் கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்
5: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்
9: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்
5: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651 conditions apply
10: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj
11: வாகன விபத்து ஏற்படக்கூடாது ஏற்பட்டால் இந்த
10: சிங்கராஜனால் 416-993-8443
12: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
12: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
13: அது சரி.
12: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
13: என்னது,
12: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
14: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
15: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீஸ் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
3: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் அதே போல் நல்ல சுகமா இருக்கேன்.
2: இன்னும் பலமான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு ஈவினிங் எஃப்எம் 22.7 ஈஸ்ட் எஃப்எம் .co.in இணைந்திருக்கீர்கள். Facebook, Instagram, TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்,
3: YouTube இல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
2: 22 டிகிரி செல்சியஸ்.
3: வாகன இருப்பின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3% குறைவடை இருக்கின்றது.
2: சரி, இன்னும் பலமான நிகழ்ச்சி தாங்கி வர காத்திருக்கிற பாடலை தொடர்ந்து நாங்கள் தங்கத்தமிழ் வாத்தியோடு இணைந்து கொள்ள போறோம். அதைத் தொடர்ந்து நல்லதாய் 4:30 செய்திகள் செய்தி தொடர்ந்து முதன்மை 3 முதலாவது மணித்தியாலத்தில் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
3: இரண்டாவது மணித்தியாலத்தில் புதன்கிழமை என்று சொல்லும் பொழுது யார் இந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்கப் போகிறோம். அதைத் தொடர்ந்து செய்திகளும் உங்களுக்காக வரப்போகிறது.
2: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

குறிப்பாக இது அகநானூறு என்ற பழமையான நூலில் பாவிக்கப்பட்ட ஒரு சொல்லாகத்தான் இருக்கின்றது. துண்ணல் என்ற அந்த அழகிய தமிழ் சொல்லைத்தான் நாங்கள் இன்று எடுத்து வந்திருக்கின்றோம். 7:09 இஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% உயர்வடைய இருக்கின்றது.

0: பதினோரு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com.
2: குளிர்காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் வாகனத்தை தயார்படுத்த ஸ்காப்ரோ வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேரை நாடுங்கள். அனைத்து வகையிலான வாகனங்களுக்கும் அனைத்து பிராண்ட் டயர்களும் ஹோல் சேல் விலையில் கிடைக்குமிடம். 4 டயர்கள் வாங்கினால் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அலைன்மெண்ட் செக் முற்றிலும் இலவசம். பனி பொழியும் வரை காத்திருக்காதீர்கள், இன்றே குளிர்காலத்துக்கு தயாராகுங்கள். மாக்கமன் மெக்டிக்கல் பயனியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வாலின் எக்ஸ்பிரஸ் கேர். 416-293-4141.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: Leica Production, Subhash Karan, Pirimiyodu Vazhangum, Sigma Thiripadam, Kannadavil, Torontoville, Yog Cinemaville, Eluthu Iyakkam, Jason Sanjay.
5: Sigma's an action adventure film.
6: Abba, bayamarba, solidba.
5: Filled with a lot of new fresh elements.
7: Inga soodum bodhiyum ஒரு காயினோட ரெண்டு பக்கம் இருக்கு.
5: Like heist, treasure hunt.
8: இன்னொரு கோடி.
9: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே. ஆர்ஜி சார் தானே நீங்க?
4: உங்கள் பேராதரவுடன் ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
4: சிக்மா.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே. சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மணி சர்மானி சேர்ந்த பாடல் ஒழித்துகிறது. 7:21 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.1 ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழியில் நாங்கள் நல்லதாய் 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். தவறை ஒப்புக்கொள்வது தோல்வி இல்லை, அதே தவறிலிருந்து கற்றுக்கொள்ள மறுப்பதுதான் உண்மையான தோல்வி. அந்த விஷயத்தான் இந்நாளில் நாங்கள் சொல்லப் போகின்றோம்.
1: யாரும் எப்போதும் சரியாக இருக்க முடியாது, நாம் தவறு செய்து விட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் தான் உண்மையான வளர்ச்சி தொடர்கிறது. தவறை மறைப்பதை விட அதை ஒரு பாடமாக மாற்றி அடுத்த முறை சிறப்பாக செய்வதே வாழ்க்கையின் வெற்றி என்பதுதான்
0: நல்லதாய் 4 விஷயத்தோடு இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணி நேரத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

கனடாவினால் அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதிகள் டொனால்டு டிரம்பின் புதிய 50% வரிகள் நடைமுறைக்கு வர முன்னரான ஆகஸ்ட் மாதத்தில் 8.1% பாரிய வளர்ச்சியை தொட்டதாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறக்குமதியை விட அதிகமாக செய்யப்பட்ட ஏற்றுமதியின் தொகை ஜூலை மாதத்தை விட 2 மடங்காகி 11.2 பில்லியன் டாலர்களை ஆகஸ்ட் மாதத்தில் எட்டியதாகவும் அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தகம் பதிவு செய்யப்படும் வரலாற்றிலேயே பாரிய நேர்மறையான தொகை இதுவென்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சட்டசபை தேர்தலில் தாம் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்ற நிலையில் வேட்புமனுவில் அவர் 30 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை குறைத்து காண்பித்ததாக குற்றம் சாட்டி அவரது வெற்றியை ரத்து செய்யக்கோரிய மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கணக்காளர் செய்த தவறுக்காக விஜயின் வெற்றியை எவ்வாறு ரத்து செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளது. கோடீஸ்வரர்களுக்கு அவர்களின் துல்லியமான சொத்து மதிப்பு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ள நீதிபதி, ஏற்கனவே 600 கோடி ரூபாய்கள் சொத்தினை முதலமைச்சர் விஜய் காண்பித்துள்ள நிலையில் 30 கோடி ரூபாய்களை குறிப்பிடாமல் விட்டமை எப்படி அவரது வெற்றியை பாதிக்கும் என வினவியுள்ளார். மறுபுறத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏ.வ. வேலு மீதான மணல் திருட்டு குறித்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஞானசார தேரருக்கு காவியுடை அகற்றப்பட்டு சிறைச்சாலை உடை வழங்கப்பட்டமை அரசாங்கத்தின் முடிவின் ஆரம்பம் என பிவித்ருகல உரிமையவின் பொதுச் செயலாளர் உதய கம்பன்பில குற்றம் சாட்டியுள்ளார். சட்ட விதிகளுக்கு அமையவே நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக அரசாங்கம் விளக்கமளித்திருந்தது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன்,
3: 7607 7607 437 8607 002 437 8607 002.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
6: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
7: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. camsonics.com
8: இன்றும் இசையுடன்
1: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
8: 102.7.

0: ஏழு மணி 44 நிமிடம் எஃப்எம் 102 தசம ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் அது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நம்ம ஈவினிங் கொளுத்திக் கொண்டிருக்கிறது முதன்மை மூன்றோடு நாங்கள் இருந்து கொள்ள போகிறோம். முதன்மை மூன்றில் என்ன செய்திகள் வெளியாயிருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக கனடாவிலிருந்து சச்சுவான், அல்பர்டா மற்றும் கியூபெக் மாகாணங்கள் பிரிந்து தனி நாடுகளாக மாற வேண்டும் என எலன் மாஸ்க் தெரிவித்த கருத்தை சச்சுவான் முதல்வர் நிராகரித்தார். அந்த மனுஷன் சும்மா இருக்கிறவங்களே குழப்பி விடுறாங்க. அதில் குறிப்பாக கியூபக்கில் பிரிவினையை ஆதரிக்கும் பார்ட்டி கியூபெக்ஸ் ஆட்சி அமைக்க தயாராகி வரும் நிலையில் மூன்றாவது சுதந்திர பொது வாக்கெடுப்பு குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகிறது.
1: இதேவேளை அல்பர்டாவின் பிரிவினை முயற்சிகளுக்கு அமெரிக்க குடியரசுக் கட்சியினர் சிலர் ஆதரவு வழங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் எலன் மஸ்கின் கருத்துக்கு பதிலளித்த சஸ்காச்சுவான் முதல்வர் சஸ்காச்சுவான் கனடாவிலிருந்து பிரியாது என்று தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார்.
0: நாங்கள் நல்ல ஒரு குடும்பம், பிரிய மாட்டோம்.
1: தேவையில்லாம வந்து சொல்லாதீங்க.
0: கனடா மீதான அமெரிக்காவின் வர்த்தக வரிகளுக்கு எதிராக மிஷிகன் குடியரசு செனட் வேட்பாளர் மைக் ரோஜர்ஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாட்டிலிருந்து விலகி வர்த்தக போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரியிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
1: கனடா மிஷிகனின் எதிரி அல்ல என்றும் இந்த வரிகள் மாநிலத்தின் வாகன உற்பத்தி துறை, தொழில்கள் மற்றும் நுகர்வோரின் செலவுகளை அதிகரிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மாநில பொருளாதாரத்தை பாதிக்கும் என்றும் கூட அவர் எச்சரித்திருக்கின்றார். குறிப்பாக ஒன்டாரியோவின் வாகன உற்பத்தியுடன் மிச்சிகன் நெருக்கமாக இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டி நவம்பர் இடைக்கால தேர்தல் நெருங்கும் நிலையில் ராஜர்ஸின் இந்த நிலைப்பாடு முக்கியத்துவமும் பெற்றிருக்கிறதாம்.
0: இதேவேளை பிரான்ஸ் பக்கம் பார்க்கலாம். பிரான்ஸ் முழுவதும் உயர்நிலை பாடசாலை மாணவர்கள் ஆரம்பித்த போராட்டம் பெற்றோர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தொழிற்சங்களுக்கு பரவியிருப்பதாக செய்தி வெளியாகிறது. பாடசாலைக்கு கூடுதல் நிதி மற்றும் பாதுகாப்புத்துறை நடக்குமுறைக்கு குறை கூறித்தான் இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது.
1: குறிப்பாக பாரிஸ், லியோன் உள்ளிட்ட நகரங்களில் மோதல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இதுவரை 215 மாணவர்கள், 85 ஊழியர்கள் மற்றும் 715 பாதுகாப்பு அதிகாரிகள் காயமடைந்திருப்பதாகவும் நேற்றைய தினம் 891 பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதுடன் 250,000 மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள்.
0: இது முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம்.

0: 46 நிமிடம். இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக் கொள்ள போகின்றோம்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. 416-298-2777 ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்க மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca.

0: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS Group Inc.ca.
4: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.